0: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 26 நாள், 12 தேதி, செப்டம்பர் மாதம் 2026 வருடம் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.
1: நடுவின் பொருள் வைக்கின் குடிபொன்றி குற்றமும் ஆகே தரும்.
2: ஒருவன் பிறருக்குரிய பொருளை நியாயமில்லாமல் அடைய விரும்பினால் அவன் குடும்பம் அழிந்துவிடும், பிற குற்றங்களும் வந்து சேரும். குறள் எண் 171, அதிகாரம் வெக்காமை.
1: நடுவின் பொருள் வைக்கின் குடிபொன்றி குற்றமும் ஆகே தரும்.
2: ஒருவன் பிறருக்குரிய பொருளை நியாயமில்லாமல் அடைய விரும்பினால் அவன் குடும்பம் அழிந்துவிடும், பிற குற்றங்களும் வந்து சேரும். குறள் எண் 171, அதிகாரம் வெக்காமை.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் புதுதில்லி வந்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரேஸை சந்தித்து பேசினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோயில் பிரசாதங்களின் தரத்தை உறுதி செய்ய ஆவின் நெய் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளின் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஊடகத்தினர் பயன்படுத்திக் கொண்டு தங்களது பணித்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசர்கியான் தெரிவித்துள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தவுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெடுவாக்கோட்டை நாட்டலங்கார மேல மாரியம்மன் கோயில் முளைப்பாறை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களே, இனி தெரிந்து கொள்ளலாம் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் நா சாவித்திரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளம்பெறும். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். 7:00 வணக்கப்பரணி நிகழ்ச்சியில் முதலில் நேர்கள் கேட்க இருக்கிறீங்க தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குறாங்க தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். எட்டு 2 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 வலம்பெறும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். ஒன்பது 2 கேட்கலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு சாத்தியமா. இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256113 இந்த எண்ணுக்கும் 0462256133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். 11:00 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு வயநாடு பற்றிய தகவல்கள் கேட்க போகிறீங்க. 11:30 கேட்கலாம் ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய வாராந்திர நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள் தொடர்ந்து திரை இசை விளம்பரம். 12:50 ஸ்னேக்

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: உலகில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டிருப்பதில்லை. அவர்களின் குணநலன்களின் அடிப்படையில் சான்றோர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். அவர்களுள் உயர்ந்த குணங்களையும் நற்பண்புகளையும் கொண்டும் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் வாழும் மனிதர்களையே நாம் நல்லோர் அல்லது சான்றோர் என்று அழைக்கிறோம். திருவள்ளுவரும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றில் மண்புக்கு மாய்வது மண் என்று குறிப்பிடுகிறார். நற்பண்பு உடையவர்கள் வாழ்வதால்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். அது சரி, நல்லோர் என்றால் யார், நல்லோர் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்க நீதிவெண்பா பாடல் ஒன்றை பார்ப்போம். பொன்னும் கரும்பும் புகழ்பாலும் சந்தனமும் சின்னம்பட வருத்தம் செய்தாலும் முன்னிருந்த நற்குணமே தோன்றும், நலிந்தாலும் உத்தமர்பால் நற்குணமே தோன்றும் நயந்து. இப்பாடலின் பொருளை பார்த்தால் எக்காலத்தும் நல்லியல்பு மாறா இயல்பை அறிந்து கொள்ள இயலும். அது சரி, அடி துன்புறுத்தினாலும் முன்னே இருந்த ஒளி, இனிமை, சுவை, மனம்

நேரம் 6:22. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்த்து பிறர் மனம் குளிரும் சொற்களை பேசுவதே சிறந்த தர்மமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. உங்களை நீங்கள் நம்பாதவரை உங்களால் கடவுளை கூட முழுமையாக நம்ப முடியாதாம். நம்பிக்கை நம்மிடத்தில் முதலில் வேண்டுமாம்.

நேரம் 6:32. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பலனை எதிர்பாராமல் உங்கள் கடமையை செய்யுங்கள். தகுதியான நேரத்தில் அதற்கான பலன் உங்களை வந்தடையும்.

நேரம் 6:36 நிமிடம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நம்மிடம் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதற்கு முன் நம்மிடம் இருப்பதை நினைத்து ஒரு நிமிடம் நன்றி சொல்லி பாருங்களேன். குடும்பம், நண்பர்கள், உடல்நலம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அன்பான மனிதர்கள், இவை எல்லாமே வாழ்க்கையின் அழகான வரங்கள்தான். நன்றியுடன் தொடங்கும் நாள் நிறைவான நாளாக மாறுமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்கப்போக்கல் நிகழ்ச்சியோடு. எப்பொழுதும் தவறு செய்பவர்களை மன்னிப்பது உங்கள் பலவீனம் கிடையாதாம், அது உங்கள் மன முதிர்ச்சியை காட்டக்கூடிய செயலாம்.

0: நேயர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள். நேரம் 6:45. நேயர்களே, இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை வழங்குகிறார் கே. ரவிசங்கர் அவர்கள்.
2: லிவிங் ரூட்ஸ் ஆல் இயர், அதாவது வருடம் முழுவதும் உயிருள்ள வேர்கள் அப்படின்றதுதான் மூன்றாவது கொள்கை. இதுவும் இயற்கை விவசாயத்துல இருக்கிற ஒரு சிந்தனை தான், வருடம் முழுவதும் உயிருள்ள வேர்கள் இருக்கணும்னு. நடைமுறையில இது நிறைய சிக்கல்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம டிராக்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்க ஒரு நிலத்துல உழவு செய்யணும்னா எந்த விதமான இடையூறுகளும் இல்லாம இருக்கும். நடுவுல மரங்கள் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய இடையூறு. அதனாலதான் இன்னைக்கு பெரும்பாலான நிலங்கள்ல மரத்தை நீங்க காண்பதே அரிதா இருக்கும். ஒரு வரப்பு இருக்குன்னா வரப்பு கலைச்செடிதான் இருக்குமே தவிர அந்த வரப்புல மரங்களை பாக்குறது கொஞ்சம் அரிதான விஷயம்தான். வரப்பு ஓரத்துல இல்ல ஒரு நிலம் முடிகிற இடத்துல வேணா மரங்கள் இருக்கலாமே தவிர நிலத்துக்குள்ளார இருக்கிற வரப்புலயும் பெரும்பாலும் மரங்கள் இருக்கிறது இல்லை. நெல் வயல்ல இந்த சிந்தனை, அதாவது லிவிங் ரூட்ஸ் ஆல் இயர் அப்படின்ற இந்த சிந்தனை கொஞ்சம் கடினம் தான். பட் காய்கறி விவசாயம் பண்ற இடங்கள்ல தான் இது நம்ம ஓரளவுக்கு நிறைவேற்றலாம். இதுக்கு ரீஜெனரேட்டிவ் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. அதுல ஒரு ரோல வந்து மரம் என்ன ஹைட்டுக்கு வளருதோ அதை சார்ந்து மரங்களை நடுறது. அது மாதிரி ரெண்டு ட்ரீ ரோஸ்க்கு நடுவுல ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில நீங்க வந்து குறுகிய கால பயிர்களை நடுறதுக்கு ஒரு சாத்திய குறுகள் உண்டு. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நிழல் வந்துடும், குறுகிய கால பயிர்கள் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் இருக்கும் மக்களுக்கு. பட் அது அப்படி தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து குறுகிய கால பயிர்கள் வேணும், அதே நேரத்துல என்னுடைய மண் வளமா இருக்கணும், மரம் வச்சிருக்கேன், அதே சமயத்துல குறுகிய கால பயிர்களுக்கு எந்த இடையூறும் இருக்க கூடாது அப்படின்னா மரத்தை நீங்க வந்து கவாத்து பண்ணிடலாம். இதை எப்படி பண்றதுக்குன்னு அறிவியல் இருக்கு. சில நாடுகள்ல இதை பண்றாங்க. சின்ட்ரோபிக் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு தேடி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாடல்ல ப்ரூனிங் பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு கீழே இருக்கிற காய்கறி கத்திரிக்காய் நல்லா வளரணும், நான் இந்த சைடு வச்சிருக்கிற மரங்கள் வந்து அதுக்கு நிழல் கொடுக்குது, என்னுடைய கத்திரிக்காய் சரியா வரமாட்டேங்குதுன்னா நீங்க இந்த மரத்தை கவாத்து பண்ணிடலாம். கவாத்து பண்ணினாலும் அதனுடைய வேர் உயிரோடு தான் இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னா, அந்த வேர் கத்திரிக்காய் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை நம்ம கொண்டு வரலாம் நம்ம விவசாயத்துல. முதல்ல நம்ம காய்கறி தோட்ட பயிர்கள்ல

0: இதை பண்ணலாம். நெல்லெல்லாம் கொஞ்சம் கடினம், ஏன்னா அது தண்ணி நிக்கிற பயிர், அதற்கு வேறு சில அணுகுமுறைகள் தான் நம்ம கொண்டுறோம். பட் காய்கறி பயிர்கள்ல இந்த சிந்தனையை நம்ம விரைவா நிறைவேற்றலாம். நாலாவது, பல்லுயிர் தன்மை, பயோடைவர்சிட்டி. இது வந்து பலதானிய விதைப்பு தான். ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு நேரத்துல பலதானிய பயிர் விதைச்சு அதை வந்து வளர விடுறது, இல்ல 45 நாள் அந்த பூ போக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை அப்படியே மடக்கி விடுறது, அப்படின்றதுதான் பயோடைவர்சிட்டி. இது இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல இருக்கிற ஒரு சிந்தனை தான். நிறைய விவசாயிகள் இந்த பலதானிய விதைப்பு பண்றாங்க. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் மீள் உருவாக்க விவசாயத்துல என்ன அப்படின்னா, எந்த பயிர்கள் எந்த ஊட்டச்சத்தை மண்ணிலிருந்து மேல கொண்டு வரும் அப்படின்றதுக்கு அந்த பயிர்களுடைய தாவர குடும்பங்கள்ல இருந்து வகைப்படுத்தி அது மூலமா நம்ம என்னென்ன பயிர்களை பலதானிய விதைப்புல பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு அணுகுமுறைய வளர்க்கறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் நம்மளுடைய பலதானிய விதைப்புக்கும் இங்க இருக்கிற இந்த பயோடைவர்சிட்டி சிந்தனைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராசிகாஸ் அப்படின்னு ஒரு தாவரவியல் குடும்பம் இருக்கு. அது வந்து கடுகு, முள்ளங்கி அந்த மாதிரியான ஒரு பயிர். இந்த பயிர்கள் மண்ணுக்கு அடியில இருக்கிற சத்தை மேல கொண்டு வரும் தன்மை படைத்தவை. பொதுவா இந்த பிராசிகாஸ் ஃபேமிலி வந்து இன்னைக்கு நம்ம பண்ற அந்த பலதானிய விதைப்பு அணுகுமுறையில அது இல்லை. அதுதான் நான் ஒரு வித்தியாசமா பாக்குறேன். ஆனா மண்ணுக்குள்ளார இருக்கிற சத்தை வெளியே கொண்டு வரதுல இந்த பிராசிகாஸும் ஒரு சில குறிப்பிட்ட நுண்ணூட்ட சத்துக்களை அது மண்ணில இருந்து மேல கொண்டு வருது. சோ நம்மளுடைய பலதானிய விதைப்புலையும் இந்த பிராசிகாஸ் ஃபேமிலிஸ்ல இருந்து 2-3 விதைகளை நம்ம போடுறது இந்த பயோடைவர்சிட்டிக்கு கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து உதவி செய்யும். இது 4வது.
1: இதுவரை மீள் உருவாக்க விவசாயம் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. ரவிசங்கர் அவர்கள். அசோலாவை பல்வேறு முறைகளில் வளர்க்கலாம். அதிக ஆழமில்லாத நீர் தேங்கும் குட்டைகள், நெல் வயல், நெல் நாற்றங்கால், சிமெண்ட் தொட்டிகள் மற்றும் சில்பாலின் சீட் விரிக்கப்பட்ட குளிமுறை ஆகியவற்றில் அசோலாவை வளர்க்கலாம். சிமெண்ட் தொட்டி முறையில் வளர்க்க சுமார் 10 நீளம், 2 அகலம் மற்றும் 1 ஆழம் கொண்ட சிமெண்ட் தொட்டியில் 25-30 கிலோ மண்ணை பரப்ப வேண்டும். அதனுடன் 5 நன்கு மக்கிய சாணத்தை கலந்து பரப்ப வேண்டும். 100 சூப்பர் பாஸ்பேட் உரம் சீராக தூவ வேண்டும். தொட்டியில் சுமார் 5 உயரத்திற்கு தண்ணீர் இருக்குமாறு பராமரிக்க வேண்டும். இதில் சுமார் 5 அசோலாவை விதைத்தால் 2 சுமார் 35-40 கிலோ அசோலாவை சேகரிக்க முடியும். மேலும் 10 ஒருமுறை சாண கரைசலை சேர்க்க வேண்டும்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 62 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 60 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தர்ஷினி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இப்போது கீரைகளை பற்றி பேச வந்துள்ளேன். கீரைகள் நமது உணவில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளவை. அவை வெறும் உணவு மட்டுமல்ல, இயற்கையான மருந்து கிடங்குகளாகவும் விளைகின்றன. தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக பயன்படுத்தும் பல்வேறு கீரை வகைகளும் உள்ளன. இவை வைட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம், நார் சத்து, ஆன்டிக் ஆக்சைடு ஆகியவற்றால் நிறைந்தவை. தினசரி உணவில் ஒரு வகை கீரை சேர்த்து வந்தால் பல நோயை தடுக்கலாம், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அகத்திக்கீரை இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சிறந்த கீரை. பித்தத்தை தணிக்கும், உடல் சூட்டை குறைக்கும், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளுக்கு நல்லது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முருங்கைக்கீரை அதிக அளவு இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் நிறைந்தது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவும்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் தர்ஷினி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள்.
3: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பிரியா. சுற்றுச்சூழல் அப்படின்னாலே மரங்களை வெட்டுறதும் மரங்களை வளர்க்கறதும் பத்தியும் பல்லாயிரக்கணக்கான உரைகளை நம்ம கேட்டிருப்போம். சரி, மனிதர்களால மரங்களை வளர்க்க முடியும், ஆனா காடுகளை உருவாக்க முடியுமா? அட, இது என்ன வித்தியாசம்? மரங்களை வளர்த்தா அது காடு தானே? நிறைய மரங்கள் இருக்க இடம் தான் காடு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா மரங்கள் வளர்க்கறது வேற, காடுகளை உருவாக்குறது வேற. முதல்ல நான் சொல்ல விரும்புறது வங்காரி மாத்தாய். கென்யா நாட்டுல பிறந்து அமெரிக்கால படிச்சு மறுபடியும் கென்யா மக்களுக்காக உழைக்க வந்த ஒரு பெண். இவங்க சின்ன வயசுல கென்யால வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவோட சேர்ந்து வீட்டு அடுப்புக்கு தேவையான விறகுகளையும் நீரையும் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து கொண்டு வர பழக்கம் உண்டு. இவங்க அமெரிக்கா போய் படிச்சுட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க நாட்டுக்கு திரும்பும் போது அவங்க நாடே மாறி இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது, ரொம்ப பக்கத்துல எடுத்துட்டு இருந்தோம் விறகு தண்ணி எல்லாமே, இப்ப அம்மாவும் மற்ற பெண்களும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்கே, இது ஏன் இப்படி ஆச்சு? சுத்தி பாக்குறாங்க, மரங்களே இல்ல, பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கு. ரொம்ப வருத்தப்படுற வங்காரி மாத்தாய், நான் வந்து மரங்களை நடப்போறேன், இனி இதுதான் என்னோட வாழ்நாள் பர்பஸ் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி மரங்களை நட ஆரம்பிக்கும் போது சுத்தி இருக்க பெண்கள், இது ஏதோ நல்ல காரியம் மாதிரி இருக்கே, கிட்டத்தட்ட அந்த ஊர் பெண்கள் எல்லாம் சேர்ந்து 3 கோடி மரங்களுக்கு மேல வளர்த்திருக்காங்க. 3 கோடி, 1-2 இல்ல. இது இவங்க நாடோட நிக்கல, கிட்டத்தட்ட 30 நாடுகள்ல இருக்க பெண்கள் இவங்களை பார்த்து இதே மாதிரி நாமளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி மரங்களை நட ஆரம்பிக்கிறாங்க. இது பெண்கள் மட்டுமே செஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுக்கு பேரு கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. வங்காரி மாத்தாய்க்கு இதை தொடர்ந்து அமைதிக்கான நோபல் பரிசும் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கும் சொல்றாங்க, கென்யால ஒரு மலை உச்சியில நின்னு பார்த்தா அவங்க ஊரே அப்படியே பச்சை புல் போத்தன மாதிரி இருக்கும். அதை கற்பனை பண்ண எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? மக்களை எதையும் உருவாக்குறது ரொம்ப கடினம், ஆனா அதை அழிக்கிறது ரொம்ப சுலபம். இயற்கை முக்கியமா அப்படிதான். ஏன்னா இயற்கை நம்மளால உருவாக்கப்படல, தானா இருக்கிறது. அதை எப்படி நாம உருவாக்க முடியும்? ஆனா அழிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. இனி வர காலங்கள்ல ஏதோ ஒரு இயற்கை வளத்தை அழிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 10 தடவை சிந்திச்சு பாருங்க. இதை திருப்பி நம்மளால நம்மளோட உயிர் வாழ்ற காலத்திலேயே உருவாக்க முடியுமான்னு, உருவாக்க முடியும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க செய்யுங்க. இல்ல, இந்த என்னால திரும்ப மீள் உருவாக்கம் செய்ய முடியாதுன்னா நிச்சயம் அந்த அழிவுல நீங்க ஈடுபடாதீங்க. இப்போ இந்த மரங்கள் காடுகள் அந்த வித்தியாசம் சொல்லிடவா? மரங்கள் இருந்ததுன்னா அது தனியா மரமா மட்டுமே இருக்கும், ஆனா காடுகள்ங்கிறது அப்படி கிடையாது. பல் உயிர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு ஹாபிட்டட். அங்க மண்புழுல ஆரம்பிச்சு வண்ணத்து பூ

0: சில ஆரம்பிச்சு பறவைகள்னு பெரிய பெரிய விலங்குகள் வரைக்கும் இருக்கிறது தான் காடுகள். நம்ம வீட்டுல ஒரு மரம் வைக்கலாம், ஆனா ஊர்ல ஒரு காடு, அதை சேர்ந்திருந்தாதான் செய்ய முடியும், அழிக்காம இருந்தாதான் செய்ய முடியும். இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 7 மணி ஆயிட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்காகவும் தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சி தான் தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ள நல்ல ஆலோசனைகள், அனுபவங்கள், வெற்றிக்கான வழிமுறைகளை நமக்கு தொடர்ந்து வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க. தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள் இன்றைக்கும் நமக்காக நிறைய தகவல்கள் சொல்ல இருக்கிறாங்க. வாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: மிகப்பெரிய துறையாக இருப்பதால் சுற்றுலா சார்ந்த பல தொழில்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் முதல் விஷயம், வாகனங்கள் வாங்கி சுற்றுலா வருவோருக்கு வாடகைக்கு விடுவது. இப்பொழுதெல்லாம் நிறைய நிறுவனங்கள் உடனுக்குடன் ஆட்டோவாக இருந்தாலும் சரி, சின்ன காராக இருந்தாலும் சரி, பெரிய கார் அல்லது வேன், பஸ், இவற்றை வாடகைக்கு கொடுப்பதற்கு நிறைய நிறுவனங்கள் வந்துவிட்டன. இவற்றை விலைக்கு வாங்கி நீங்கள் கையிலே வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற அதை செய்யக்கூடிய அந்த தொழிலை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்களிடம் பேசி வைத்து கொண்டு, யாருக்கெல்லாம் அந்த சுற்றுலா வருவர்களுக்கு வண்டி வாடகைக்கு தேவைப்படுகிறதோ அதை பேசி நல்ல ஒரு டிரைவரை ஏற்பாடு செய்து அனுப்புவது ஒரு லாபகரமாக தொழிலாக இருக்கிறது. இதுபோல் சுற்றுலா வருவர்களுக்கு தங்குவதற்கு ரிசார்ட்டுகள், அறைகள் அல்லது வீடுகள், பெரிய லாட்ஜுகள் என்று பல வகைகளிலே வருகின்றவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. சில வசதி படைத்தவர்கள் தனி பங்களாக்கள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். பலர் மாடி கட்டடங்கள் இருந்தால் மேலே மேல் மாடியிலே அறை கொடுங்கள் என்பார்கள். கடற்கரையோரமாக ரிசார்ட் கேட்பார்கள். இப்படி வருகின்றவர்களுக்கு எப்படி வாகனத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பது போல தங்குமிடங்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அங்கேயே நல்ல உணவுகள் வாங்கி கொடுப்பதற்கும் தயாரித்து கொடுப்பதற்கும் நல்ல லாபகரமான துறையாக இது இருக்கிறது. ஏனென்றால் வட மாநிலங்களிலிருந்து பல மில்லியன் மக்கள் திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரி போன்ற கடற்கரை ஓரங்களிலே இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கும் ஏராளமாக வருகிறார்கள். அதேபோல் இப்போ வட மாநிலங்களிலிருந்து திருப்பதி அல்லது ஐயப்பன் கோயில், கேரளாவில் ஐயப்பன் கோயில், வேளாங்கண்ணி, இப்படி பல்வேறு இடங்களுக்கே வருபவர்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இது 3 மிக முக்கியமான தலங்கள் அல்லவா என்று ராமேஸ்வரம் வருபவர்கள் மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் வருவார்கள். அதேபோல் கேரளாவுக்கு சுற்றுலா வரக்கூடியவர்கள், ஆன்மீக சுற்றுலா வருகிறவர்கள் இப்படியே திருவனந்தபுரம் பார்த்துவிட்டு கன்னியாகுமரி வந்து திருநெல்வேலி அல்லது திருச்செந்தூர் வழியாக பழனி, வேளாங்கண்ணி சென்று விட்டு வட மாநிலங்களுக்கு அல்லது வட மாவட்டங்களுக்கு செல்லுகிற வழக்கத்தை நாம் பல ஆண்டுகளாக பார்க்கிறோம். இப்படி சுற்றுலா வருகிறவர்களுக்கு தேவையான கைவினைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஏராளமான கடைகள் வந்துவிட்டன. அவர்கள் வாங்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வாங்கி வைத்து இந்த சுற்றுலா மையங்களிலே விற்பனை செய்கிறார்கள். அதுபோல் அவர்களுக்கு

0: பிடித்தமான மீன் உணவுகள், அவர்களுக்கு பிடித்தமான பல்வேறு வகையான உணவுகளை தயாரித்து கொடுப்பதற்கு சின்னஞ்சிறு தள்ளுவண்டி கடைகளை கூட மிக தரமாக விற்பனை செய்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி சுற்றுலா வருகிறவர்களை நம்பி அவர்களுக்கு டிக்கெட் புக் செய்து கொடுப்பது, ரயில்வே டிக்கெட், விமான டிக்கெட் புக் செய்து கொடுப்பது, அவர்களை எங்கு வந்து இறங்குகிறார்களோ அங்கே போய் தங்குகிற இடத்திற்கு வாகனங்களிலே சென்று பிக்கப் செய்து வருவது, திருப்பி செல்லும்போது அவர்களை அந்த ரயில் நிலையங்களிலோ, இப்போ திருவனந்தபுரம், மதுரை, தூத்துக்குடி போன்ற இடங்களிலே உள்ள விமான நிலையங்களில் கொன்று வழி அனுப்பி வைப்பதும் ஒரு சுற்றுலா சார்ந்த தொழிலாக இருக்கிறது. இது மிக லாபகரமான தொழில். இன்னும் அவர்களுக்கு நல்ல கடைகளை அழைத்து சென்று காட்டி அந்த கடைகளில் அவர்கள் நிறைய கைத்தறி துணிகள், கைவினைப் பொருட்கள், சங்கு போன்றவற்றால் கடல் சார்ந்த பொருட்களிலே தயாரிக்கக்கூடிய கைவினைப் பொருட்களை எல்லாம் விரும்பி வாங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் பகுதியில் அது கிடைப்பதில்லை. அழகான நம்ம கைலிகள், டரிக்கி டவல்கள், இவையெல்லாம் வட மாநிலங்களிலே அதிக விலை. எனவே அப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் அவர்கள் வாங்க விரும்புவார்கள். அவர்களை அப்படிப்பட்ட கடைகளுக்கு அழைத்து சென்று அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் அவர்களும் உங்களை அன்போடு கவனித்துக் கொள்வார்கள். அதேபோல் எந்த கடையிலே வியாபாரம் அதிகமாகிறதோ அவர்கள் ஒரு 1-2% கமிஷனையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். இது ஒரு சுற்றுலா தொழில் என்பது ஒரு அவர்களை சுற்றி காண்பிக்கிற ஒரு கைடு தொழில் போன்றது தான். இது பல தொழில்கள் உள்ளடங்கியது. இவற்றையெல்லாம் சிறப்பாக லாபகரமாக பலர் செய்து வருகிறார்கள். இதற்கு பயிற்சியும் அரசாங்கம் கொடுக்கிறது, அதற்கு ஐடென்டி கார்டு தருகிறது. நீங்கள் சுற்றுலா கைடாகிவிட்டால் வாகனங்களை வைத்து ஓட்டலாம், அவர்களை அழைத்து செல்லலாம், அவர்களை விமான நிலையத்துக்கு கொண்டு போய் விடலாம், பல்வேறு பொருட்களை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம், எங்கு நல்ல உணவு கிடைக்கும் என்பதை காட்டலாம். பல்வேறு ஒரு இடத்துக்கு வருவார்கள், அருகில் உள்ள அனைத்து சுற்றுலா சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கோயில்களுக்கெல்லாம் போக விரும்புவார்கள். திருவனந்தபுரம் வருவார்கள், திருவனந்தபுரம் சுற்றி திருச்செந்தூர், கன்னியாகுமரி வருவார்கள், அதை சுற்றி ஏராளமான பிரபலமான கோயில்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் பார்க்க விரும்புவார்கள். அவற்றையெல்லாம் அழைத்து சென்று அவற்றை விளக்கம் சொல்லி அவர்களிடம் ஒரு சிறு தொகையை ஃபீஸாகவும் பெறலாம். அதேபோல் மொத்தமாக பேசி கொண்டு 2-3 நாள் அவர்களோடு இருந்து எல்லா வகை உதவிகளையும் செய்து வழி அனுப்பிவிடலாம். இப்படி சுற்றுலா சார்ந்த பல தொழில்கள் தென் மாவட்டங்களிலே இருக்கின்றன. அந்த தொழில்களை பற்றி நன்றாக அறிந்து இந்த துறையிலே அரசு அனுமதி பெற்று நீங்கள் நடத்தினால் மிக லாபகரமாக இருக்கும். பலர் லாபகரமாக செய்து வருகிறார்கள். சுற்றுலா வருகின்றவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வதால் தான் நிறைய லாட்ஜுகளும் ரிசார்ட்டுகளும் தங்குவதற்கான தனித்தனி வீடுகளும் நிறைய உருவாகி வருகின்றன. தள்ளுவண்டி கடைகள் மட்டுமல்ல, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் போன்ற இடங்களுக்கு சென்றால் நிறைய பெரிய பெரிய கடைகளை அரசாங்கமே கட்டி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்களும் இப்போ பட்டா நிலங்களிலும் அரசாங்க நிலங்களிலும் கடைகள் போடலாம். ஒரே நபர் பல கடைகளை வைத்து வட மாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுத்து அந்த கடைகளை லாபகரமாக நடத்துவது தொடர்கிறது. எனவே நீங்கள் தான் அங்கே போய் நின்று வியாபாரம் செய்வது என்று அவசியமில்லை. ஒவ்வொன்றுக்கும் விலை நிர்ணயித்து விட்டால் அதை மொழி தெரியாதவர்கள் கூட இருந்து அழகாக விட்டுவிடுகிறார்கள். எனவே சுற்றுலா சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு மிக லாபகரமாக இருக்கும். உங்கள் பகுதி சுற்றுலா வருகிறவர்களுக்கு ஏற்ற இடமாக இருப்பதால் இன்றும் என்றும் லாபகரமாக நடக்கும்.
1: இன்றைய தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை நமக்கு தொடர்ந்து வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க. தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிகிட்டே இருக்குது. எப்போவுமே வேலை தேடுறவங்களா இல்லாமல் வேலை வழங்குறவங்களாக நாம் வந்து உயரணும். நம்மளை வந்து கனவுகளை மட்டும் கண்டுகிட்டே இருக்காமல் அதை வந்து சாதனைகளாக மாற்றணும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. இனிமையையும் செழுமையையும் பெருமையையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தான் தமிழகமதே. தமிழோட தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை, வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்க வர்றாங்க ப இளங்கோ அவர்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க வாங்க கேட்போம்.
1: மாணவன் எவ்வாறு கல்வி கற்க வேண்டும் என்பதனை ஆசாரக்கோவை தெள்ள தெளிவாக புலப்படுத்துகிறது. நின்ற கால் நிற்க அடக்கத்தால் என்றும் இருந்த கால் ஏவாமை ஏகார் பெருந்தக்கால் சொல்லில் செவி கொடுத்து கேட்டு ஈக மீட்டும் வினாவற்க சொல் ஒளிந்த கால் என்பது ஆசாரக்கோவை தருகின்ற பாடல். எப்பொழுதும் ஆசிரியரிடம் பாடம் கேட்கும் பொழுது ஆசிரியர் பாடம் நடத்தினாலும் அல்லது நடத்தாமல் இருந்தாலும் மாணவனானவன் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆசிரியர் பாடத்தை சொல்லி நிறுத்தினால் தாமும் அவருக்கு இயைந்து நிற்க வேண்டும். ஆசிரியர் எழுந்து போ என்று சொல்லாமல் இருந்த இடத்தை விட்டு எழுந்து போகக்கூடாது. அவர் நடத்தும் பாடம் எப்படி நடத்தீர்கள் என்பதனை கூர்மையாக செவி கொடுத்து கவனமுடன் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு மனதுடன் கேட்க வேண்டும். அவர் ஒன்றும் சொல்லாது மௌனமாக இருந்தால் நாமும் எதுவும் பேசாது கேளாது மௌனமாக இருக்க வேண்டும் என்று ஆசாரக்கோவை மாணவனினுடைய இயல்பை பற்றி தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது.

இதே கருத்தை பவணந்தி முனிவர் நன்னூல் என்ற இலக்கண நூலிலே நூல் பயில் இயல்பே நுவலின் வழக்கு அறிதல் பாடம் போற்றல் கேட்டு அவை நினைத்தல் ஆசான் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல் வினாதல் வினா அவை விடுத்தல் என்று இவை கடனா கொளினே மட நனி இகக்கும் என்று எடுத்து இயம்புகிறது. அதாவது ஒரு சிறந்த மாணவன் பாடத்தை கற்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஏழு முக்கிய கடமைகளை நன்னூல் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. வழக்கு அறிதல் என்றால் ஒரு உலக வழக்கத்தையும் செய்யுளின் வழக்கத்தையும் ஆராய்ந்து அறிய வேண்டும். செய்யுள் எதை சொல்கிறது, எந்த பாவகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது, யாப்பு என்ன, இலக்கணம் என்ன என்பதையும், இது உலகியல் வாழ்வியலோடு எவ்வாறு ஒத்து வருகிறது என்பதையும் ஒப்புமைப்படுத்தி அறிதல். பாடம் போற்றல், ஆசிரியர் கற்பிக்கின்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அவற்றை மனதில் இருத்தி மறவாது இருக்கின்ற நிலை. கேட்டு அவை நினைத்தல் என்றால் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தவற்றை மனதுக்குள் சிந்தித்து பார்த்தல். ஆசான் சார்ந்து அவை அமைவர கேட்டல், ஆசிரியரை அணுகி அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் பழுதடையாமல் குற்றமில்லாமல் மாசு இல்லாமல் கேட்டல். அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல், நல்ல பண்புடைய நல்ல ஒழுக்கமுடைய தன்னோடு பயில்கின்ற சக மாணவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தான் கற்றவற்றை சொல்லியும் அவர்கள் கற்றவற்றை அவர்கள் வாயால் சொல்ல கேட்டும் அறிதல். வினாதல், தனக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை ஆசிரியரிடமோ அல்லது சக மாணவரிடமும் கேட்டு தெளிதல் தெளிவடைதல். வினா அவை விடுத்தல், பிறர் கேட்கும் வினாக்களுக்கும் தெளிவாக பதில் சொல்லுதல். இவற்றை கடமையாக கொண்டு ஒருவன் கற்பானாயின் அறியாமை நீங்கி தெளிந்த நல் அறிவுடையவனாக ஒளிர்வான் என்கிறார் பவணந்தி முனிவர். அதோடு இந்த உலகத்திலே மூன்று வகையான மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட அவர் தவறவில்லை. அன்னம் ஆவே மண்ணொடுகளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யறி அன்னார் தலை இடை கடை மாணாக்கர் என்று மாணவர்களை மூன்று வகையாக பிரிக்கிறார் நன்னூலார். அன்னம் பாலை வைத்தால் அதில் நீர் கலந்திருக்குமே ஆனால் அந்த நீரை தனியாக பிரித்துவிட்டு பாலை மட்டும் அருந்தும் தன்மையுடையது என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோன்று நல்ல மாணவன் ஆசிரியர் நடத்துகின்ற பாடங்களில் தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்ற உதாரணங்களையோ அல்லது பொழுதுபோக்குக்காக சொல்லப்பட்ட சில செய்திகளையோ தவிர்த்து விடுகின்ற நிலை. பசு என்ன செய்யுமாம், தான் அவசரமாக புல்லை மேய்ந்து கொண்டு வீட்டிற்கு வந்து நிதானமாக அதை அசை போட்டு செய்வதை போன்று ஒரு நல்ல மாணவன் ஆசிரியரானவர் நடத்துகின்ற பாடத்தை குறிப்பெடுத்து கொண்டு வீட்டில் வந்து அவர் சொன்ன அந்த செய்தியை நிதானமாக யோசித்தல். மண்ணானது ஒரு உழவன் எந்த அளவுக்கு வருந்துகிறானோ எந்த அளவுக்கு பாடுபடுகிறானோ அந்த அளவிற்கு அது பலன் கொடுக்கும். அதுபோல ஆசிரியன் வருந்த வருந்த மாணவன் மதிப்பெண் எடுப்பதை போன்றது. கிளியானது ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லும் இயல்புடையது. மூன்றாவது வகை மாணவர்கள் ஓட்டை குடம் போன்று எவ்வளவு தண்ணீர் நிரப்பினாலும் அது தங்காததை போன்று எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் பாடம் தங்காத இயல்புடையவர்கள். ஆடு என்பது முனிப்புள் மேயும், அது அவசரவசமாக ஒரு இடத்தில் நின்று மேய்வதில்லை, பல இடங்களில் மேய்வதைப் போன்று சில மாணவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகளை கேட்டறிதல். எருமையானது குளத்திலேயே குட்டையிலேயே போய் கலக்கி அதை மற்றவர்களுக்கும் பயன்படாமல் ஆக்குவதை போன்று நல்ல மாணவர் அல்லாதவர் எருமையை போன்று தானும் கற்காமல் மற்றவர்களையும் கற்க விடாமல் செய்கின்றவர் ஆவார். நெய்யறி என்பது ஓட்டையாடை பண்ணாடை, அது சக்கையை வைத்து கொண்டு சாரினை கீழே விட்டு விடுவதை போன்று நல்ல செய்திகளை கீழே விட்டுவிட்டு தேவையற்ற செய்திகளை வைத்துக் கொள்பவன். இவர்களெல்லாம் கடை மாணவனுடைய இயல்பு என்பதை அடித்துச்

தமிழே அமுதே உரை வழங்கினாங்க ப இளங்கோ அவர்கள். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. அமரன் 2 திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல போறாங்க, வாங்க கேட்கலாம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. ஒரு பொய் செய்தி காட்டுத்தீ போல பரவும் அப்படிம்பாங்க. அப்புறம் காட்டுத்தீயா பரவிருச்சுன்னா அப்புறம் அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த செய்தி பொய் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, அதுக்கு நிறைய மெனக்கெடணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்லேயும் அப்படி நிறைய பொய் செய்திகள் இருக்குது. அதில் ஒன்று தான் கிராமர் வேண்டாம். அதுக்கு ஒரு நல்ல காரணம் வேறு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம பாம்பே போகிறோம், பாம்பே போயிட்டு அங்கே இலக்கணமாக படிக்கிறோம், ஒரு 6 மாதம் பேசுகிறோம், நம்ம உடனே நல்ல ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடுறோம். உண்மைதானே? இதை கேட்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஐடியா சொல்கிற மாதிரி, ஒரு வேலையும் இல்லை அப்படின்னா அந்த ஐடியா நமக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மெனக்கெடணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியா நமக்கு கொஞ்சம் கசக்கும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் தெரியும் இது உண்மை இல்லை அப்படிங்கிறது. இப்போ நமக்கு இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்குது. ஆனால் எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் பார்த்திங்கன்னா ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிராமர் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளை அடுக்கிற விதம் தான் கிராமர். அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மொழிகள் எல்லாத்துக்கும் கிராமர் ஒன்று, வேறு வேறு வித்தியாசம் அதில் இல்லை. இது நமக்கு மேம்போக்க பார்த்தா தெரியாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் பாம்பே போகிறார், அங்கே போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்காருன்னு வைங்க. அப்போ நமக்கு ரொட்டி வேணும் அப்படின்னு கேட்கணும், அல்லது ரொட்டி கொண்டு வா அப்படின்னு வச்சுப்போமே. எல்லோரும் அங்கே ஏதோ லாவோ லாவோ அப்படிங்கா உடனே என்னத்தையும் கொண்டு வந்துடுதான். லாவோனா கொண்டு வா அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அப்போ ரொட்டி கொண்டு வா, தமிழில் இருக்க மாதிரி ரொட்டிக்கு என்ன வேர்டு, ரொட்டிக்கு ரொட்டின்னே சொல்லிடலாம். கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி என்னன்னு தெரிஞ்சால் போதும். அப்போ ரொட்டி லாவோ, முடிஞ்சது, ரொட்டி வந்துடும். அப்புறம் தண்ணிக்கு என்னன்னு பார்க்கணும், விற்குது, தண்ணி வேணுமே, தண்ணிக்கு பாணி, ஏ பாணி லாவோ, கொண்டு வந்துடுறான். ஆஹா, ஈஸியாக இருக்கே. அப்புறம் பில் கொண்டு வா அப்படின்னு சொல்லணும், பில் கொண்டு வான்னு எப்படி சொல்லலாம், அப்போ பில் லாவோ, முடிஞ்சது, ஈஸி. இதே இது இவர் கேரளாவுக்கு போகிறாருன்னு வைங்க, கேரளாவில் போனோம் அப்படின்னா அங்கே சோறு கிடைக்கும். அப்போ சோறை கொண்டு வா அப்படின்னா அங்கே லாவோ சொல்ல முடியாது. அப்போ அங்கே போனால் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னது? சோறு. அதுக்கு நம்ம ரைஸ்னே இங்கிலீஷில் எல்லா இடத்துலையும் சொல்லிடுறோம். அப்போ ரைஸ் கொண்டு வாக்கு என்ன சொல்கிறான்னு சுற்றி முத்தும் பார்க்கணும். ரைஸ் கொண்டு வரு, கொண்டு வரும்னா முடிஞ்சது. சோறு கொண்டா, அங்கே போனால் சோறு கொண்டு வரு. அப்புறம் தண்ணிக்கு என்ன சொல்லலாம், வெள்ளம், வெள்ளம் கொண்டு வரு, முடிஞ்சது. அப்புறம் பில்லு கொண்டு வரு. இது எப்படி கலக்கிறேன் அப்படின்னா அங்கே போய் கிராமர் படிக்க வேண்டாம், நம்ம தமிழ் வேர்டு ஆர்டர் தெரிஞ்சால் போதும். இங்கே கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. ஆனால் இங்கிலீஷில் போனோம்னா சிக்கல் இருக்குது. இங்கே வா, ஹிந்தியில் இதர் ஆவோ, இங்கேனா இதர் ஆவோன்னா வா, இதர் ஆவோ. மலையாளத்தில் போனால் இவிடே வரும், பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இங்கிலீஷ் போனோம் அப்படின்னா அவன் கம் ஹியருங்க, வா இங்கே, இங்கே வாவே, அவன் தலைகளை மாற்றி போட்டுருதான். அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதிலேருந்து புரியுதா, இங்கே நம்ம இந்தியன் லாங்குவேஜ் இவங்க பா பாம்பே போனால் கிராமர் வேண்டாம், அதனால் இங்கிலீஷ் படித்தாலும் கிராமர் வேண்டாம்னு சொல்கிறது சரியான நியூஸ் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது சரின்னு தெரியும். நன்றி, நாளை பார்ப்போம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. இன்னைக்கு உலகத்தில் கல்வி, வேலை வாய்ப்பு, தகவல் தொடர்பு, தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து விளங்கிட்டு இருக்கு இல்லையா. அந்த ஆங்கிலத்தை ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஆங்கிலம் அறிவோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. புதிய சொற்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோடு உங்களுக்கு ஆங்கில அறிவை மேம்படுத்த இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வழிகாட்டிகிட்ருக்குது. தினமும் ஒரு புதிய சொல்லை கற்றுக்கணும், தன்னம்பிக்கையோடு ஆங்கிலம் பேச பழகணும். இந்த நிகழ்ச்சியை வழங்க வர்றாங்க எஸ் முத்தையா.

ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள் எளிய வாக்கியங்கள் நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வழங்கினாங்க. எஸ் முத்தையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்றது ஒரே நாளில் நடக்காத விஷயம். ஆனால் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நம்ம பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசுறது எழுதுறது ரொம்பவே எளிமையான விஷயமாயிரும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தவறு செய்ய தயங்கக்கூடாது, முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்லை கற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு புதிய முன்னேற்றத்தை கட்டாயமாக நம்மளுடைய வாழ்வில் அடையலாம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:32 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. திருநெல்வேலி மாவட்டத்தில் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களால் ஐஐடி, ஐஏஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்வரம்பினர் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை பெறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பங்கள் நீங்கள் வந்து எங்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னா, பிற்படுத்தவர் நல இயக்ககம் சென்னை 5, மிக பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சீர்மரபிட நல இயக்ககம் சென்னை 5, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இணையதளத்திலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். www.bcw.tn.gov.in இந்த இணையதள முகவரியில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். மத்திய மாநில அரசின் இதர கல்வி உதவித்தொகை திட்டங்களில் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனம் போனோஃபைட் சர்டிஃபிகேட்டுடன் பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட நலத்துறைக்கு அனுப்புவாங்க. ரினுவல் விண்ணப்பங்கள் 31/10/2026 ஃப்ரெஷ் விண்ணப்பங்களும் 30/11/2026 அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் செமஸ்டர் கட்டண ரசீதுகள் 15/1/2027 அனுப்பணும் அப்படின்னு ஆட்சித்தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தேவைப்பட்டவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வருது பாடல் உங்களுக்காக. அடங்கமரு திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் விநாயகர் சதுரத்தியை கொண்டாடுறதுக்கும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. நீர்நிலைகளை பாதுகாப்போம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது தொன்று தொட்டு சிறந்த மாநிலமாக தமிழகம் வந்து விளங்கி வந்துட்டுருக்கு இல்லையா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மக்களாகிய நமக்கு மிகப்பெரிய கடமையும் இருக்குதுன்றதையும் நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. நீர்நிலைகள் நமக்கு குடிநீர் ஆதாரத்தை வந்து தந்துட்டுருக்குது. நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடும் போது விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளை கரைப்பதற்கான மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழிகாட்டுதல்கள் படி நமக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு வழங்குங்க அப்படின்றதையும் அன்போடு கேட்டிருக்கிறாங்க. வழிகாட்டுதல்கள் வந்து நமக்கு www.tnpcb.gov.in இந்த இணையதளத்தில் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி விழாவை சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு கொண்டாடும்படியும் பொதுமக்களை ரொம்ப அன்போடு கேட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, அச்சம் என்பது மடமையடா. திரைப்படத்திலிருந்தே ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல போகிறேன், காய்கறி பழங்கள்லாம் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோ குவிக்குது அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 32 ரூபாயிலையும் கிடைக்குது, 28 ரூபாயிலையும் கிடைக்குது. கத்திரிக்காய் 50 ரூபாயில் கிடைக்குது. வெண்டைக்காய் 32 ரூபாயில் கிடைக்குது. புடலங்காய் 20 ரூபாயில் கிடைக்குது. சுரைக்காய் 10 ரூபாயில் இருக்குது, 30 ரூபாயில் இருக்குது. பீர்க்கங்காய் 40 ரூபாயில் கிடைக்குது. பூசணிக்காய் 10 ரூபாயில் கிடைக்குது. தடியங்காய் கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாயில் கிடைக்குது. அவரைக்காய் 65 ரூபாயில் கிடைக்குது. கொத்தவரை 20 ரூபாயில் கிடைக்குது. பாகற்காய் 60 ரூபாயில் கிடைக்குது. பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாயில் கிடைக்குது. முருங்கைக்காய் 32 ரூபாயில் கிடைக்குது. பெரிய வெங்காயம் 62 ரூபாயில் இருக்குது, 60 ரூபாயில் இருக்குது. சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 84 ரூபாயில் இருக்குது, 80 ரூபாயில் இருக்குது. கோவைக்காய் 50 ரூபாய். தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாயில் கிடைக்குது. வாழைக்காய் 30 ரூபாயில் கிடைக்குது. இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாயில் இருக்குது. உருளைக்கிழங்கு 25 ரூபாயில் இருக்குது, 22 ரூபாயில் இருக்குது. கேரட் கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய். சவுச்சவு கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாய். முட்டைக்கோஸ் கிலோ ஒன்றுக்கு 26 ரூபாய். பீட்ரூட் கிலோ ஒன்றுக்கு 32 ரூபாய். வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 270 ரூபாயில் இருக்குது, 250 ரூபாயில் இருக்குது. கிழங்கு வகைகளில் சேம்பு 50 ரூபாயில் கிடைக்குது. சேனைக்கிழங்கு 40 ரூபாய். சீனிக்கிழங்கு 60 ரூபாய். பனங்கிழங்கு 60 ரூபாய். பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது. நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாய். எலுமிச்சை 200 ரூபாய். ஆப்பிள் 200 ரூபாய் கிலோ ஒன்றுக்கு. சப்போட்டா 50 ரூபாய். நெல்லிக்காய் 55 ரூபாய். சாத்துக்குடி கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாயில் கிடைக்குது. கொய்யா கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாயில் கிடைக்குது. காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, லப்பர் பந்து திரைப்படத்துலேருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 7:51 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறப்பு சான்று பதிவில் குழந்தையோட பெயர் பதிவு செய்யறதுக்கான கால அவகாசம் 26/9/2026 வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் 2000 2000 முந்தைய ஆண்டுகளில் பிறப்பு குழந்தையின் பிறப்பு சான்றிதழ்களில் குழந்தையோட பெயரை பதிவு செய்கிறதுக்கான கால அவகாசம் 30/12/2024 அப்படின்னு முடிவடைந்த நிலையில் முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர் மீண்டும் கால நீட்டிப்பு கேட்டு அரசுக்கு வந்து பரிந்துரை அனுப்பியிருந்தாங்க. அதற்கிணங்க இப்போ வந்து நமக்கு வந்து கால நீட்டிப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க. பிறப்பு சான்றிதழ் குழந்தையோட பெயர் பதிவு செய்கிறதுக்காக 26/9/2026 முடிகிற வரைக்கும் சொல்லிட்டு, அதனால் பொதுமக்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறப்பு நிகழ்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி பிறப்பு சான்றிதழ்களில் குழந்தையோட பெயரை பதிவு செய்கிறதுக்காக ஏதுவாக பிறப்பு சான்றிதழ்களில் குழந்தையோட பெயர் பிறந்த தேதி தொடர்பான ஏதாவது ஒரு ஆவண நகலோட, அதாவது ஸ்கூல் மார்க் ஷீட்டு, டிசி, ஸ்கூல் போனஃபைட் லெட்டரு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலதாமத கட்டணம் 200 ரூபாயும் செலுத்தி குழந்தையோட பிறப்பு பதிவேட்டில் குழந்தையோட பெயர் பதிவு செஞ்சு குழந்தை பெயரோட கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை தேவைப்பட்டவங்க பயன்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. அசுரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:56 ஆயாச்சி. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனி குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாள் ஒன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு ஒரு உற்சாகமான காலை வணக்கங்கள். நேரம் காலை 8:03 ஆயிட்டிருக்குது. லைஃப்பில் என்றைக்குமே ரீவைண்ட் பட்டன் அந்த மாதிரிலாம் எந்த பட்டனுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ் ப்ளே பட்டன் தான். அதனால் இன்றைய நாளை மட்டும் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு, வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிறையவே தண்ணி குடிங்க. நிறைய தண்ணீர் நிறைந்த சத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்பை நீர் உடம்பாக வச்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவது இந்த பணிபுரியும் பெண்களின் மகப்பேறு நன்மை சட்டம் குறித்து நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்தியாவில் பணிபுரியும் பெண்களின் நலனை பாதுகாக்கவும் மகப்பேறு காலத்தில் அவர்களுக்கு தேவையான நிதி மற்றும் ஆரோக்கிய பாதுகாப்பை வழங்கவும் மகப்பேறு சலுகைகள் சட்டம் 1961, அதாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 என்ற சட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த சட்டம் 2017 முக்கிய திருத்தங்களுடன் புதுப்பிக்கப்பட்டது. இந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கான தகுதி என்னவென்று பார்த்தால், ஒரு நிறுவனத்தில் கடந்த 12 குறைந்தது 80 பணிபுரிந்த அனைத்து பெண் ஊழியர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். இதில் முக்கிய மகப்பேறு நலச்சட்ட உரிமைகள் உள்ளதா என்றால் உள்ளது. அது என்னன்னு பார்த்தா, சம்பளத்துடன் கூடிய விடுப்பு. அவர்கள் அந்த மகப்பேறுக்காக விடுப்பில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். முதல் 2 குழந்தைகளுக்கு

0: ஆறு வாரங்கள், அதாவது சுமார் 6.5 மாதங்கள்னு சொல்லலாம், முழு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு. இதில் குழந்தை பிறப்பதற்கு முன் 8 வாரங்கள் வரை விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம். 3வது குழந்தை அல்லது அதற்கு மேல் என்றால் 12 வாரங்கள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த 3 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தையை தத்தெடுத்தல் செய்தலும் மற்றும் வாடகை தாயாக இருந்தால் இவர்களுக்கு அந்த தத்தெடுக்கும் தாய்மார்கள் அல்லது வாடகை தாய் மூலம் குழந்தை பெறும் தாய்மார்களுக்கு 12 வாரங்கள் விடுப்பு வழங்கப்படும். இவங்களுடைய வேலை பாதுகாப்பு இருக்கிறதா என்றால் வேலை பாதுகாப்பு உண்டு. மகப்பேறு விடுப்பில் இருக்கும் பெண்களை நிறுவனங்கள் வேலையை விட்டு நீக்கக்கூடாது. விடுப்பு காலத்தில் அவர்களின் பதவி உயர்வு, சம்பளம் அல்லது இதர உரிமைகளை குறைக்கக்கூடாது. இப்படி இருக்கும்பொழுது அந்த பணி செய்யும் இடத்தில் குழந்தை பராமரிப்பு காப்பகம், அது கிரீச்சின்னு சொல்லுவாங்க, அது வேண்டுமா என்றால் வேண்டும். 50 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரியும் அனைத்து நிறுவனங்களிலும் கட்டாயம் குழந்தை பராமரிப்பு மையம், அதாவது கிரீச்சின்னு சொல்லக்கூடியது, இருக்க வேண்டும். தாய்மார்கள் தினமும் 4 முறை குழந்தையை பார்க்க சென்று வர அனுமதி உண்டு. ஆனால் சில நிறுவனங்களில் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வசதி இருந்தால் அவர்கள் அந்த வீட்டிலிருந்தே வேலை செய்வதற்கு அந்த 26 வார விடுப்பு முடிந்த பிறகும் பணியின் தன்மையை பொறுத்து நிறுவனமும் அந்த பெண் ஊழியரும் பேசி ஒப்புக்கொண்டால் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வசதியையும் பெறலாம். சில சூழ்நிலைகளில் அந்த பணிபுரியும் பெண்களுக்கான இந்த கருச்சிதைவு அல்லது மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் அதற்கு விடுப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக கருச்சிதைவு ஏற்பட்டால் மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பித்து 6 வாரங்கள் வரை சம்பளத்துடன் கூடிய விடுப்பு பெறலாம். அதே மாதிரி கர்ப்பகால நோய் அல்லது பிரசவ சிக்கல்கள் இருந்தால் கூடுதலாக 1 மாதம் வரை மருத்துவ விடுப்பு பெற உரிமை உண்டு. இந்த பணிபுரியும் பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பதற்கான இடைவேளை உண்டா என்றால் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பிறந்து 15 மாதங்கள் ஆகும் வரை பணி நேரத்தில் வழக்கமான இடைவேளையுடன் சேர்த்து குழந்தைக்கு பாலூட்ட 2 கூடுதல் இடைவேளைகள் பெற அவர்களுக்கு உரிமை உண்டு. அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு மகப்பேறு விடுப்பு விதிகளின்படி 12 மாதங்கள், அதாவது 365 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு தற்போது வழங்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு மகப்பேறு விடுப்பு விதிகளின்படி 12 மாதங்கள், அதாவது 365 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படுகிறது. மகப்பேறு நலச்சட்டம் தனியார் நிறுவனங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் முற்றிலும் ஒன்று அல்ல. அடிப்படை நோக்கங்கள் ஒன்றாக இருந்தாலும் விடுப்பு காலம் மற்றும் சட்டங்களின் கீழ் அவை செயல்படும் முறை மாறுகின்றன. தனியார் நிறுவனங்களை பொறுத்தளவில் அந்த மத்திய அரசின் மகப்பேறு சலுகை சட்டத்தின் கீழ் தான் வரும். ஆனால் விடுப்பு காலம் என்று பார்க்கும் பொழுது முதல் 2 குழந்தைகளுக்கு 26 வாரங்கள், அதாவது தனியார் நிறுவனத்தில் பணிபுரியவங்களுக்கு 26 வாரங்கள், சுமார் 6.5 மாதங்கள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு உண்டு. 3வது குழந்தை பிறந்தால் அதற்கு 12 வாரங்கள் விடுப்பு உண்டு. இந்த 50 ஊழியர்களுக்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தால் அவங்க வந்து கட்டாயம் அந்த கிரீச் வைக்க வேண்டியது, அது தனியாராக இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் சரி அது கட்டாயம். குழந்தை வந்து அந்த 3வது குழந்தை வந்து இந்த சிறப்பு 12 மாத விடுப்பு தனியார்களில் கொடுப்பது கிடையாது. கூடுதல் வசதியாக இப்போ தனியார் துறைங்கிறது 26 வாரங்கள் வந்து மத்திய சட்டப்படி விடுப்பு கொடுக்குறாங்க. தமிழக அரசு துறை அப்படிங்கும்போது 12 மாதங்கள் மாநில அரசு விதிகளின்படி கொடுக்கப்படுகிறது. தனியார் நிறுவனங்கள் சட்டப்படி குறைந்தபட்சம் 26 வாரங்கள் வழங்க வேண்டும். ஆனால் சில முன்னணி தனியார் நிறுவனங்கள் தங்களின் சொந்த கொள்கை மூலம் அரசுக்கு இடையான விடுப்புகளையும் வழங்குவது உண்டு. ஆகவே இந்த 2017 திருத்தத்தின்படி சட்டத்தின்படி இந்த பணிபுரியும் பெண்களுக்கான அந்த மகப்பேறு கால விடுப்பு கொடுக்கிறது, அந்த பெண்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது, சம்பளம் விடுமுறை விடுப்பு கொடுத்தாலும் சம்பளம் கொடுக்க வேண்டியது, ஒருவேளை அவர்கள் வந்து ஏதாவது பணி உயர்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது விடுப்பில் இருந்தாலும் அதையும் தடை செய்யக்கூடாது என்று இந்த சட்டம் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி

மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்வது சூப்பரான மெட்டுகளில் பாடல் கேட்க போகிறோம். அதில் முதல் பாடலாக இளையராஜா அவங்களுடைய இசையில் சேது திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் கேட்டுக்கலாம். பொன்னடியான் வரிகளில் கோவை கமலா குரலில்

0: நேரம் காலை 8:15 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்ததாக வேதமும் நாதமும் உரை, வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: நாம் இசையை கற்கும் முன் சங்கீதத்திற்கே அடிப்படையான சில அடிப்படை கலை சொற்களை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை தெரிந்து கொண்டால்தான் சங்கீதத்தை எளிதில் கற்க முடியும். கீதம், பாத்தியம், நிருத்தியம் என்ற மூன்றும் சேர்ந்ததுதான் சங்கீதம். கீதம் என்பது வாய்ப்பாட்டு சங்கீதத்தையும், பாத்தியம் என்பது வாத்தியங்களில் வாசிக்கக்கூடிய சங்கீதத்தையும், நிருத்தியம் என்பது நாட்டியத்தில் உபயோகிக்கப்படும் சங்கீதத்தையும் குறிக்கும். நாதம், செவிக்கு இனிமையை கொடுக்கும் சப்தமே நாதம் எனப்படும். நாதம் காதுக்கு இனிமையை கொடுக்கிறது. நாதத்தை அடிப்படையாக கொண்டே சங்கீதம் என்னும் அரியதோர் கலை உண்டாக்கப்பட்டது. நாதத்தினின்றே சப்த சுரங்கள் உண்டாகின்றன. அந்த சப்த சுரங்களை பின்னணியாக கொண்டு கானம், அதாவது பாட்டு உண்டாகின்றன. இந்த சுரங்களை அடிப்படையாக கொண்டு ராகங்களை இரண்டு வகையாக வகைப்படுத்துகின்றனர். அவை மேளகர்த்தா ராகங்கள் என்றும் ஜன்னிய ராகங்கள் என்றும் வகைப்படுத்துகின்றனர். இந்த மேளகர்த்தா ராகங்கள் 72 வகைப்படும். அவை முதலில் வரக்கூடிய ராகம் கனகாங்கி. கனகாங்கியில் வரக்கூடிய சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிசாதம்.

0: தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

தும் தும் தனந்த தும் தும் தும் தனந்த நந்தும் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும். இல்லை என்ற போது எந்த மூச்சு நின்று போ

நேரம் காலை 8:21 ஆயிட்டு இருக்குது. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை வரவிருக்கும் காலங்களில் நாட்களில் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற தகவலும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சில இடத்துல வெயிலின் தாக்கத்தினால கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் எதற்கும் ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு வெயில் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்னால நீங்கள் டைரெக்டாக சன்லைட், அதாவது சூரிய ஒளிக்கிட்ட நேரடியாக வந்து சண்டை போடுற மாதிரி, அதாவது ரொம்ப நேரம் வெயிலில் அலையிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா, நிறைய தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரியே பெரியவங்களும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க. உட்காந்தே வேலை பார்க்குறவராக இருந்தாலுமே, நீங்கள் குளிர்சாதன அறையில் இருந்தாலுமே நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது 2 லிட்டர் வரைக்குமே நமக்குலாம் வந்து பாட்டில்கள் வந்து கிடைக்குது. அதனால் அந்த மாதிரியான பெரிய பாட்டில்களில் நீங்கள் நீர் வச்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெயில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா வித்யாசாகர் இசையில் சிறுத்தை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க விஜய், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க ரஞ்சித் சுசித்ரா. பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகள்.

சாலைகளில் மிக கவனமாக போங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டேர்ன் எடுத்தாலுமே நீங்கள் இண்டிகேட்டர் மற்றும் உங்களுடைய கார்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டே நீங்கள் போங்க. பகல் நேரத்தில் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மற்றவங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் சிக்னலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பூஜை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, இசையில் நாமுத்துக்குமார், வரிகளில் அடுத்த பாடல் கேட்டுகிட்டே இருக்கலாம் ராகுல் நம்பியார் மற்றும் மெலினி நாயர், குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் காலை 8:30 ஆயிட்டிருக்குது. தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
4: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா, காலை வணக்கம். என்ன, மன்னரிடமிருந்து ஒரு பதிலையும் காணவில்லை? ஓஹோ, மன்னர் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் போல. மன்னா, மன்னா, மன்னர் வேந்தே.
5: மந்திரியாரே, நீர் எப்போது வந்தீர்?
4: நான் வந்து நிறைய நேரம் ஆகிவிட்டது. இப்படி காதில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு அதிக ஒலி அளவில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. ஒலியை சற்று குறைத்து வைத்து கேட்டால் தான் என்ன? எனக்கு வரை பாடல் வெளியே சத்தமாக கேட்கிறது.
5: அவ்வளவு சத்தமாகவா கேட்கிறது? மந்திரியாரே, இது துள்ளல் இசையுடன் கூடிய கேப்பாப் இசை. அதிக அளவு சப்தத்துடன் ஒலித்தால் தான் கேட்பதற்கு ரசனையாக இருக்கும்.
4: பார்த்தோம் அண்ணா, தங்களது காதுக்கு கேட்காது என்ற நிலை வந்துவிடப் போகிறது.
5: மந்திரியாரே, யாரை பார்த்து என்ன கூறுகிறீர்?
4: தங்களை பார்த்துதான் உண்மையைத்தான் கூறுகிறேன் மன்னா.
5: நான் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு பாடல் கேட்பதை பார்த்து உமக்கு பொறாமை.
4: பொறாமை? அதுவும் எனக்கு? நான் சொல்ல வருவதை முழுமையாக கேளுங்கள் மன்னர் வேந்தே.
5: சரி சரி, கூறி தொலையும்.
4: ஸ்மார்ட் போன்கள் பயன்பாடு மற்றும் தனிப்பட்ட ஆடியோ ஒலி அலைகள் காரணமாக 1.1 பில்லியன் இளைய தலைமுறையினர் காது கேளாத அபாயத்தில் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
5: என்ன, அவர்களை கூறிவிட்டார்களா? அப்போது உண்மையாகத்தான் இருக்கும்.
4: ஆம், உண்மைதான். இந்த காது கேளாமை பிரச்சனை சமீப காலமாக இளைஞர்களின் மன ஆரோக்கியம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறதாம்.
5: அவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது என்று நினைக்கவே இல்லை. இந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம்?
4: காதுக்குள் 90% டெசிபல் அளவு ஒலியை அனுப்புவதால் தான் காது கேளாமை ஏற்படுகிறது. அதுவும் பொதுவாக பெண்களை விட ஆண்களே அதிகம் பாதிப்புக்கு உள்ளாவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன.
5: அது என்ன மந்திரியாரே, ஒலிக்கு அப்படி ஒரு பாரபட்சம், ஏன் இந்த ஊரவஞ்சனை ஆண்களை மட்டும் அதிக அளவில் பாதிக்க காரணம் என்னவோ?
4: மன்னா, பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் அதிக அளவில் சுரப்பதால் அவர்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இந்த ஹார்மோன்கள் அந்த பாதிப்பை தடுத்து விடுகின்றன.
5: பின்னர் ஆண்கள் எப்படிதான் தற்காத்துக் கொள்வது மந்திரியாரே? நாங்களும் ஹெட்போன் போட்டு பாடல் கேட்க வேண்டாமா?
4: மன்னா, வழி இருக்கிறது. கேட்கும் ஒலியின் அளவை குறைக்க குறைக்க நாம் காதுகளை தற்காத்துக் கொள்ள முடியும். இசை பிரியர்களுக்கு மற்றொரு மாற்று வழி என்னவென்றால், காதுக்குள் வைக்கும் இயர்போன், இயர்பேட் போன்றவற்றை தவிர்த்து ஆரம்ப காலத்தில் வந்த ஹெட்செட் மாதிரி, அதாவது தலைக்கு மேலே கம்பி போன்று வந்து காதுகளை மறைக்கும் ட்ரம் ஸ்பாஞ்சுகள் இருக்கும் ஹெட்போன்களை பயன்படுத்தலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்போன் என்று இப்போது கிடைக்கிறது, அதை வாங்கி பயன்படுத்தலாம். அது வெளிப்புற சப்தங்களை குறைத்துவிடும். இதன் மூலம் நாம் இயர்போனின் ஒலி அளவை குறைத்து வைத்து கேட்கலாம்.
5: நல்ல வழிமுறைகள் தான். ஆனால் உலக சுகாதார நிறுவனம் கூறுவதை கேட்டால், வரும் காலத்தில் இளம் தலைமுறைக்கு இளம் வயதிலே காது கேளாமை பிரச்சனை ஏற்பட்டு விடும் போல் இருக்கிறது.
4: அதனால் தான் மன்னா, பள்ளி கல்லூரிகளில் இதற்குரிய விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறார்கள்.
5: நல்ல விஷயம்தான். சரி, ஏதோ நாய்ஸ் கேன்சலேஷன் என்று
4: இயர்போன் மன்னா, இயர்போன்.
5: அதுதான், அதேதான். அதை நாளை நீர் வரும்போது மறக்காமல் வாங்கி வாரும். அதுவும் உமது செலவில்.
4: மன்னருக்கு உதவி செய்ய போய் எனது பட்சத்தில் துண்டு விழும் போல இருக்கிறதே. வேற ஏதாவது மன்னரிடம் இதை கூறியிருந்தால் ஒரு பொற்கழியும் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்போனையும் தந்திருப்பார். இவரெல்லாம் ஒரு மன்னர்.
5: அங்கே என்ன முணுமுணுப்பு?
4: அது வேறொன்றுமில்லை மன்னா, விஷயங்களை காது கொடுத்து கேட்கும் நமது மன்னர் 73 எலிகேசி வாழ்க என்று தங்களை பற்றி மனதுக்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா.
0: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: இன்றைய குறுஞ்செய்தியில் சூப்பரான தகவல் சொன்னாங்கல்ல. ஆமாம், நிறைய பேர் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் வண்டி கூட ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல்

நடிக்கிற சத்தவங்களாம் கூட தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஹெட்ஃபோன் போட்டுட்டு வந்து வண்டி ஓட்டுறதோ சரி, நிறைய சவுண்ட் வச்சுட்டு காதுக்குள்ளே ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடுறதோ சரி, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் ஒன்று கேட்கலாம். நியூ திரைப்படத்துலேருந்து ஏர் ரஹ்மான் இசையில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். வாலி இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க ஹரிஹரன் மற்றும் ஹரிணி. பாடல் காற்றடைகளில் வந்துட்டே இருக்குது.

0: நேரம் காலை 8:40 ஆயிட்டிருக்குது. நேர்களே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் 9:02 நம்ம இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு சாத்தியமா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். நேர்கள் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். 0462-256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-256-1133 என்கிற தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்களுடைய பங்களிப்பை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தோரணை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்குது, மணி சர்மா இசையில். அடுத்த பாடல் கேட்கலாம், உதித் நாராயணன் குரலில் பா விஜய் வரிகளில்.
1: I think my heart just skipped a beat. I'm falling in love with you.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நெருங்கிய நேரம் 8:46 நிமிடங்கள் ஆயிற்று. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்கலாம்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: மனுநீதி சோழன் வரலாறு நமக்கு தெரியும். அது மாதிரி நீதி தவறாத ஆட்சியாளர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஹசரத் உமர் பின் கத்தாப் அப்படின்னு ஒருத்தர், இஸ்லாத்தின் ரெண்டாவது கலீஃபா இவர். அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த மன்னருக்கு ஒரு மகன், அவர் பேர் அபு ஷஹ்மா. அந்த மிசர் நாட்டு கவர்னர் அமர் பின் ஆஸ் அந்த மன்னருடைய மகன், கவர்னர் அவர்களுடைய கவனிப்பில் இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் அவர் மதுபானாக இருந்தனர். கவர்னருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, அவருக்கு தர்ம சங்கடமாக போயிட்டுது. தவறு செஞ்சது மன்னருடைய மகன். கவர்னர் யோசனை பண்ணார். அவர் மெதுவாக தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார். அதிகமாக அவரை கஷ்டப்படுத்தாமல் ஒரு சின்ன தண்டனை கொடுத்து பிரச்சனையை தீர்த்துட்டார். ஏதோ பேருக்கு ஒரு தண்டனை, அவ்வளோதான். இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய மகன்கிறதுனால கவர்னர் லேசான தண்டனையோடு விட்டுட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே கவர்னருக்கு தகவல் அனுப்பினார், அமர் பின் ஆஸ் அவர்களே, என்னுடைய மகன் மதுபானம் அருந்திருக்கிறான். அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே தண்டனை கொடுத்துருக்குறீங்க. கலீஃபாவின் மகன்கிற காரணத்தினால குறைவான தண்டனையை கொடுத்ததாக கேள்விப்படுறேன். இது ஷரியத்தின்படி மாபெரும் குற்றம். உங்களுடைய நடத்தையும் மன்னிக்கக்கூடியதல்ல. இந்த கடிதம் கண்டவுடனே மகன் அபு ஷஹ்மாவை மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அப்படின்னு கடிதம் எழுதினார். அதை பார்த்தார் கவர்னர். உடனே கலீஃபாவின் மகனை மதீனாவுக்கு அனுப்பி வச்சார். மன்னர் முன்னாடி நீதி விசாரணை நடக்குது. அது பிரகாரம் தன்னுடைய மகனுக்கு சவுக்கடி வழங்கும்படியாக உத்தரவிடுறார் ஹசரத் உமர் பின் கத்தாப். தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கூடியிருந்தவர்கள்லாம் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அந்த வேண்டுகோளை வந்து மன்னர் ஏற்றுக்கலை. அவர் சொல்கிறாரு, நீதியின் முன்னால் தந்தை மகன் அன்பு நேசம் உறவு இந்த முறைகளையெல்லாம் கவனிக்க முடியாது. குற்றம் செஞ்சவர் தண்டிக்கப்பட வேண்டியவர், அவர் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னாராம். எல்லா ஆட்சியாளர்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இது. அவர் ஒரு நாள் தன்னுடைய அரசாங்க கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் அவரை பார்க்க ஒரு பெரிய மனிதர் வந்தார். இவர் தன்னுடைய சொந்த வேலை காரணமாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கை அணைச்சிட்டும் இன்னொரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டாராம். இந்த செயலுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கிறார் வந்தவர். இதுக்கு அவர் சொன்னார், ஐயா நீங்கள் வந்தபோது இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அரசாங்க விளக்கு, இப்போ எரியறது சொந்த விளக்கு. சொந்த விஷயங்களை பேசுகிறப்போ அரசாங்க பணத்தை செலவு பண்ணக்கூடாது, அதனால தான் விளக்கை மாற்றினேன் அப்படின்னாராம். இப்படிலாம் பல பேர் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் பல பேர் அப்படி இருக்கிறது இல்லை. இப்போவும் ஒருத்தர் அப்படி தான் அரசாங்க விஷயங்களை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் அவரை பார்க்க வந்திருக்கிறார். இவர் சடார்னு எழுந்திருச்சு எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கை அணைச்சிட்டார். எங்கும் ஒரே இருட்டு. ஏன் விளக்கை அணைச்சிட்டிங்கன்னு கேட்டிருக்கிறார் வந்தவர். இங்கே நடக்கிறது மற்றவங்க கண்ணில் பட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கை அணைச்சேன். நீங்கள் கொண்டு வந்திருக்கிறத அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு போடுங்க, அதுக்கப்புறமா விளக்கை போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாராம் இவர்.
4: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளும்

நேயர்களே, காலை 9:02 மணிக்கு கேட்கலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி கூறியுள்ளார். கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வர நாள் ஒன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும்
1: நேயர்கள் டியூன் பண்ணி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6ல். தொடர்வது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பும் ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் தினசரி வாழ்க்கையில் தினப்பேருடைய தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அதான் என்ன அப்படின்னா அந்த சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம். சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம திறமைக்காக மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல் சில இடத்துல நமக்கான அங்கீகாரமாகவும் மாறுது. அது மட்டும் இல்லாமல் சமூக சூழலில் வந்து என்ன அப்படின்னா இதுதான் அந்த காலத்திற்கான ஒரு வரம்பு அப்படின்றத ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சம்பளத்தை வந்து நம்ம மீட் பண்ணலை, நம்ம வந்து சம்பாதிக்கல அப்படின்னா அது வந்து குறைந்த சம்பளமாக மதிக்கப்படுகிறது. அதாவது மதிக்க மாட்டாங்க, குறைந்த சம்பளமாக அது எண்ணப்படுகிறது. அப்படி குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு சாத்தியமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்குறோம். நான் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறேன்ப்பா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இப்படிலாம் என் ஃபேமிலி வந்து என்னை சப்போர்ட் பண்ணும், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாகவே இருக்கிறேன், என் தேவைக்கேற்ப சம்பாதிச்சுட்டு நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்றதும் நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு சாத்தியமா அப்படின்ற கேள்வியும் நம்ம இப்போ கேட்க போகிறோம் நேர்கள்கிட்ட. அவங்களுக்காக காத்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் டயல் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்களிக்க நினச்சிங்க அப்படின்னா 0462-256-1132 என்கிற எண்லையும், 0462-256-1133 என்கிற

0: என்னக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பங்களிப்பை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கொடுக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு சாத்தியமா அப்படின்ற விஷயத்தில் கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, ரேடியோலேருந்து தள்ளி வந்து பேசுகிறீங்க. ம்,
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், ஆனா குறைந்த சம்பளத்துல மனநிறைவு சாத்தியமா அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம்.
1: அதாவது சார், வரவுக்கு தகுந்த செலவு பண்ணாலே மனநிறைவு தான் சார்.
0: ம்,
1: அதாவது 500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கக்கூடாது சார்.
0: சரி,
1: 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கக்கூடாது. 500 ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா ஒரு 50 ரூபாய்க்கு கூட ஒரு பொருள் வாங்கிக்கலாம். பார்த்தாங்க, 450 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். ஏன்னா இப்ப நம்ம மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, 500 ரூபாய் பொருள் 1000 ரூபாய் பொருள் மேல ஆசைப்படுறாங்க. அப்படிங்கும் போது மனநிறைவு சாத்தியம் கிடையாதுல்ல சார்.
0: அதிகமா செலவு பண்ணா மனநிறைவு சாத்தியம் கிடையாது.
1: சாத்தியம் கிடையாது. நம்ம வரவு என்னவோ அந்த வரவுக்குள்ள செலவு பண்ணணும். அதுவும் போக இன்னொரு விஷயம் என்னன்னா, சேமிப்பு போகத்தான் செலவழிக்கணும்.
0: குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு,
2: குடும்பம் வந்து சப்போர்ட், நல்லா ஒரு குறைய சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தா அவங்க இருக்கிறத வச்சு சிக்கனமா கொண்டு போயிடுவாங்க. அது வர்றதுலயும் ஒரு 50 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போட்டுருவாங்க.
0: சரி,
2: அது நம்ம தேவைக்கானது. நம்ம வந்து விரல் கேத்த வீக்கெண்ட் மாதிரி நம்ம வந்து குடும்பம் வந்து சப்போர்ட் இருக்கும் போது நம்ம அந்த குறைஞ்ச வருமானத்தை வச்சு அவங்க திறமையா ஓட்டுவாங்க. பழைய சோறும் ஊர்வாக இருந்தாலும் சரி,
0: குடும்பங்கள் அதை ஏத்துக்கிட்டா நம்மளால மனநிறைவோட இருக்க முடியுது.
2: அழகா தப்பிச்சு வெளியே வந்துடலாம் சார். இந்த நிலைமையில இருக்க காரணம் எங்க தமிழ் பிள்ளைகளோட சப்போர்ட் சார்.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. அதாவது குறைந்த சம்பளம் இப்ப இல்லை அப்படின்றது நம்ம வந்து எல்லாருக்கும் அது பொருந்தும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, சில பேர் இன்னும் வந்து அப்ரண்டிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளை ஏத்த மாதிரி அவங்களால பூர்த்தி பண்ண இருந்திருக்க முடியாதா, அதை வச்சு நம்ம குறைந்த சம்பளம் அப்படின்றத நம்ம சொல்றோம். நிகழ்ச்சியில இன்னும் மேலும் பல கருத்துக்கள் நமக்காக காத்துட்டே இருக்குது. சூப்பரான பாடல்களும் மெட்டுகளும் காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவங்களுடைய இசையில் கேஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் முதல் பாடல் கேட்டுக்கலாம். வாலி வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. காற்சலைகளில்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு சாத்தியமா அப்படின்றது தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்களிக்கும் அடுத்த நேயர் யாரு? வணக்கம்
2: சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம், நலமாக இருக்கிறோம். நலம் விசாரத்திற்கு நன்றி. சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? தோரங்கல்ல இருந்து பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்கய்யா.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி. சொல்லுங்க.
2: ஆமா, குறைந்த சம்பளம் சாத்தியம் பண்ணிக்கிறதுக்கு உண்மையிலேயே சாத்தியம் தான். காரணம் என்னன்னா, நான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன். கடை இருக்கு என்கிட்ட. கடையில என்ன வியாபாரம்னா, விவசாயிகளுக்கு உள்ள இந்த மண் வெட்டி கணை, அது மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து எல்லா கடையெல்லாம் ஒரு 50 ரூபாய் கூட்டிப்பா. நான் உண்மையிலேயே 50 ரூபாய் குறைச்சு விற்கேன். அதுல என்னன்னா, எனக்கு பிறந்த சம்பளத்துல இந்த மன நிம்மதி கிடைக்கி, அதே நேரத்துல விவசாயிகள் என்ன வாழ்த்திட்டு போறான், நல்லா இருக்கணும். அந்த நல்லா இருந்த வாழ்த்திட்டு பாத்தீங்களா, அந்த வாழ்க்கை நமக்கு உண்மையிலேயே நோய் வராது, பாதுகாக்கும். உண்மையான கணக்கு தான். அதிகமா சம்பத்து வாங்கிட்டு மருத்துவமனை ரூபாய் கொடுக்கறதை விட, கொஞ்சம் சம்பத்து வாங்கிட்டு நிம்மதியா இருக்கு, உண்மையிலே வாழ்த்தோடு இருக்கு, உண்மையை பெரிய பேரின் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நான் செய்ய வணக்கம், சாபாஸ்.
1: நன்றி, நன்றி. அதாவது குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு சாத்தியம் எப்படி அப்படின்னா, நம்மள மாதிரியே சம்பாதிச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்றப்போ அது வந்து சாத்தியம் அப்படின்றத சொல்றாங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா மற்றும் ஒரு நேயர், வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: ஆய்குடி ராம்நகர்ல இருந்து மாரியப்பன் பேசுகிறேன்.
1: வணக்கம் ஐயா, காலை வணக்கங்கள். சொல்லுங்க.
3: சம்பளம் குறைவா சம்பளம் வாங்குறவங்க இப்பவும் இருக்கதான் செய்வாங்க ஐயா. இப்ப நான் வந்து ஒரு நிரந்தர பணியில இருக்கிறேன், மின்சார வாரியத்துல. அதே இதுல வந்து குறைவான சம்பளத்துல கான்ட்ராக்ட் லேபரா ஏகப்பட்ட பேர் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து அது திருப்தி அடையாது.
1: திருப்தி அடையாதுல. எந்த விஷயத்துல நீங்க பாத்திருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்க
3: ஐயா? அவங்களுக்கு சம்பளமே வந்து கவர்மெண்ட்ல இருந்து எதுவுமே கொடுக்கல. பொதுமக்கள்கிட்ட போய் இந்த ஃபீஸ் ஆஃப் கால் பாக்குறது, அந்த இது பாக்குறது, அவங்க கொடுக்கற 100-200 வச்சு

0: தான் அவங்க டெய்லியோட வாழ்க்கையே வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. ஆனா அவங்களோட தேவையும் கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா இங்க வந்து கம்மியா தான் ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள வச்சுதான் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம்.
1: நன்றிங்கய்யா. அதாவது அவங்க வந்து கொஞ்ச சில விஷயங்கள கஷ்டப்படுறாங்க குழந்தை சம்பளத்துல வச்சு.
0: ரொம்ப விஷயங்கள்ல கஷ்டம் படுறாங்க. எப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்
1: கிடைக்குது. ஓகே, நன்றி நன்றி
0: நன்றிங்கய்யா.
1: அது தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கிறது மட்டுமே நம்ம காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பொருளை ஈஸியாக வாங்கிடுவாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டோட விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் குறைந்த சம்பளம் வாங்குறப்போ அவங்களுக்கு தேவையான விஷயமே வாங்க வந்து சில பேர் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்றது நம்மளால் நேயர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளம்பரத்தினை தொடர்ந்து பாடலும் கேட்டு வந்துருங்க. அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் காலை 9:21 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டுட்டு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
3: இனிய காலை வணக்கம் விஜய்க்கு.
2: இனிய காலை வணக்கங்கள். சொல்லுங்க, யாரு இங்க?
3: பெங்களூர்ல இருந்து சசிகலா பேசுறேன்ப்பா.
2: வணக்கம் அம்மா, சொல்லுங்க. குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு சாத்தியமா?
3: குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு என்பது சாத்தியமே இல்லப்பா.
2: சாத்தியமே இல்ல.
3: ஆமா இல்லப்பா. ஏன்னா இருப்பதை கொண்டு நிறைவாக வளர்ச்சி சொல்லலாம். ஆனா வாழ்ந்து பார்க்கும்போதுதாப்பா அது கஷ்டம் தெரியுப்பா. ஒவ்வொரு செலவுக்கு வந்து பயந்து பயந்து செலவு நிக்கணும்ப்பா. இப்ப இருக்க வாழ்க்கை சூழலப்பா எந்த சமயத்துல என்ன செலவு வரும்னு தெரியாதுப்பா.
2: நிச்சயமா.
3: அப்ப அதுக்கெல்லாம் எங்க இருந்துப்பா பணம் கிடைக்கும்? கையத்தரப்ப கடிக்கும். கடனை வாங்கினா கூட திருப்பி வந்து அரைக்கணும்ப்பா.
2: நிச்சயமா.
3: அப்ப அரைக்கணும்னு சொல்லி ஒரு கவலை வந்து ஒரு மன நிறைவை கொடுக்காதுப்பா. மன மலர்ச்சி வராதுப்பா. எப்படினாலும் சம்பாதிக்கணும். எந்த வழியிலாம் சம்பாதிக்கணும், நேர் வழியில சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தாப்பா ஏற்படும். முடிவாக நிறைவாகப்பா யார நம்பி நாம பறக்கலப்பா. காலம் வென்றாத்தப்பா தலை நிமிர்ந்து வாழலாம்ப்பா.
2: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
4: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததற்கு நன்றி. சொல்லுங்க, உங்க ஊர் மற்றும் உங்க பெயர்?
4: தூத்துக்குடி மாவட்டம் தீட்டாம்பட்டியில இருந்து விஜயா பேசுறீங்களா?
2: சொல்லுங்கம்மா. குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு சாத்தியமா?
4: கண்டிப்பா மன நிறைவு தாங்கய்யா.
2: எப்படி?
4: அதுக்காக அரண்மனைக்கு 1000 தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். அதுக்காக இவ்வளவுதான் ஒரு வருமானம் குறிப்பிட்டு வருது. அனாவசியமான செலவை தவிர்க்கணும். ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்க்கணும். இன்னைக்கு என்ன சேலை தேவையோ அது மட்டும்தான் நமக்கு தேவை. பிள்ளைகளுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அது மட்டும்தான். அடுத்தவங்க அக்கம் பக்கம் பாக்க வேண்டாம். நாமள மட்டும் நம்ம பாத்துட்டு லைஃப கொண்டு சந்தோஷமா போயிட்டே இருக்க வேண்டியதாங்கய்யா.
2: சுற்றுமுற்றும் பாக்காம நம்மளுடைய தேவை மட்டும் அறிஞ்சு செயல்பட்டா மன நிறைவு சாத்தியம் தான் அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா கண்டிப்பாங்கய்யா, மன நிறைவு சாத்தியம் தான். அதுக்காக நம்ம இன்னைக்கு 100 ரூபாய் நமக்கு இன்னைக்கு குடும்பத்துக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா செலவு வந்துருது அப்படின்னா மாச சம்பளத்துல ஏதோ ஒரு அமௌண்டை தனியா எடுத்து வை.
2: அப்ப நிச்சயமா சாத்தியம் இருக்குது அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க.
4: இணைந்தமைக்கு
2: இந்த மாதிரியான கருத்துக்கள் மேலும் பல கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா இளையராஜா அவங்களுடைய இசையில் வாலி வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. காற்றலைகளில் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க மனோ.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:29 ஆயிட்டிருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம், குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு அதிகமாக. இது வரைக்கும் நேர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கம்மி, 50-50 தான் இருக்குது. சில பேர் இருக்குது, சில பேர் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் சாத்தியம் இல்லைங்க சார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
2: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: கேடிசி நகர்லேருந்து லட்சுமி பேசுகிறேன்.
2: வணக்கம்மா, சொல்லுங்கள்.
3: சார், நமக்கு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளின்னு சொல்லுவாங்க. சம்பளம் குறையா இருந்ததுன்னா அதுக்கு தக்க நம்ம தேவைகளை குறைச்சிக்கிட்டு அத்தியாவசிய தேவைகளை மட்டும்

0: நிறைவேற்றினா போறோம். கையில் வரை காசு இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்றிருக்கும் வேலையிலே இருப்பதையே பெரிதாக்கி கொத்தாக கீரைதனை குழம்பு வைத்து போட்டாலும் சத்தமின்றி சாப்பிடுங்கள் தருவான் இறைவனவன்னு கவிஞர் சொல்லியிருக்காரு. அதனால இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முடியும் சார்.
1: இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முடியும், சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றீங்க. மனநிறைவு சாத்தியம்.
0: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நல்வரவேற்பு பரந்தானந்தம் நலம்
1: நலமாக இருக்கிறோம் ஐயா. காலை வணக்கங்கள், சொல்லுங்க. மனநிறைவு சாத்தியம்.
2: மனநிறைவு வந்து எப்படி, அதாவது குறைஞ்ச வருமானத்துல எப்படி நிறைவு வேணும்? பசி எடுக்கு, தனியே குடிச்சு எவ்வளவு நாள் தான் போறது?
1: நிச்சயமா
2: அது பசி எப்படி அது அழகுமா?
1: அதாவது தேவைகள் நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடியாத இடத்துல நம்மளால எப்படி மனநிறைவு ஆக முடியும்?
2: கண்டிப்பா முடியாது. அதாவது கஷ்டப்பட்டு நம்ம நடிச்சுக்கிடலாம். மனநிறைவா இருக்க மாதிரி நம்ம வெளியில தோட்டத்துல காமிச்சுக்கிறோம்.
1: நன்றிங்க ஐயா.
2: ஆனா அந்த உள் மனசு வந்து கண்டிப்பா அது வந்து மனநிறைவு அடையாதுங்கிறது என்னுடைய கருத்து.
1: ஓகே, நிதர்சனமான உண்மைகளை சொல்லியிருக்கீங்க. நன்றி.
2: நன்றியா? நன்றி மகிழ்ச்சி.
1: நன்றி. அதாவது யோசிச்சு யோசிச்சு செயல்பட வேண்டியதாக இருக்கும். குறைந்த சம்பளம் வாங்கும் போது ஏன் அப்படின்னா பாக்கெட்டில் வந்து நம்ம டக்குன்னு எடுத்து பார்ப்போம், வீட்டுக்கு இது வாங்கலாமே, இல்லை நமக்கு இது வாங்கலாமே, நம்ம பிடிச்சது சாப்பிடலாமே அப்படின்னு இருக்கிறப்போ கரும்பு ஜூஸா இல்லை பானை தனியா அப்படின்னு யோசிக்கிற அந்த கேப்பில் தான் நம்ம வந்து மனநிறைவு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிக்கணும். சில பேர் பானை தனியே ஓகே அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்துப்பாங்க, சில பேர் இல்லை கரும்பு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்றதையும் சில பேர் யோசிப்பாங்க. இப்படி அவங்களுடைய மனம் பொறுத்து இருந்தாலுமே சாத்தியம் இல்லையோ அப்படின்றது நமக்கு கேள்வி எழும்புது. வரக்கூடிய நேர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்டுடலாம். இப்ப நிகழ்ச்சியில் அடிமா இசையில் யுகபாரதி வரிகளில் மருது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க ஜினேஷ் பிரபு. பாடல் காட்சிகளில் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: நேரம் 9:37 ஆயிட்டிருக்குது. நிகழ்ச்சியில் குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு சாத்தியமா அப்படின்றத கேட்டிருந்தோம். முதல்ல வர நேர் என்னவா சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தோம். இப்போ வர நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கள்.
1: பேசிக்கிட்டு இருக்கீங்க.
0: வணக்கம். நன்றி நன்றி, சொல்லுங்கள்.
1: அதாவது வருமானம் என்ன இருக்கோ அதை அதை வச்சு செலவழிக்கிறவங்க எப்பவுமே புன்னகையோடவும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்கப்பா.
0: இல்லை, இதுக்கு இல்லை, குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு சாத்தியமா அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம்.
1: மனநிறைவு கிடைக்குங்கப்பா.
0: எப்படி?
1: ஆகா தளவீட்டி தாயினும் கேடில்லை போகா நகலா கடைன்னு வள்ளுவம் சொல்லுது இல்லையா? உனக்கு வரும் வழிகள், வருமானம் வரும் வழிகள் செலவாக இருந்தால் அதை வச்சு நீ நல்லபடியா நிம்மதியா வாழ்ந்துட்டு போவேன்.
0: இருக்கிற வச்சுட்டு
1: நான் வாங்கிறாத அவையார் கூட நம்ம சொல்லியிருக்காங்களே, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அடிந்து மதிக்கெடுத்து போன திசை எல்லாருக்கும் கல்வனா ஏற்பிறப்பும் தீயோடாய் நல்லா இருக்கும் பொல்லானம் நாடும் சொல்லியிருக்காங்களே.
0: ஆமா.
1: அந்த வருமானம், அதாவது வருமானம் நம்மளுக்கு குறைவுன்னு நம்மளுக்கு தெரியுது, நம்ம அதிகமா வராதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அப்ப அதை வச்சு வாழ பழகிட்டா என்ன? இப்ப ஆப்பிள் வாங்குற நேரத்துல ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டு போக, ஒரு மட்டன் வாங்குற நேரத்துல ஒரு சோயா பீன்ஸ் வாங்கி சமைச்சிட்டு போக, அதுல என்னென்ன சத்து இருக்கோ அந்த சத்து பூரா இதுல கிடைச்சிருமில்ல, கீரைகளை வாங்கி சாப்பிட்டுட்டு
0: போக, பழக்கப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க சிம்பிளா.
1: ஆமாங்க, பாத்ரூமுக்கு 10 bottles வாங்குறது, முகத்துக்கு கிரீமுக்கு 10 cream வாங்குறது, துணிமணிகளை அடிக்கடி வாங்கி எடுக்கிறது, செருப்புகளை 10 செருப்புகளை வாங்குறது, இப்படி எல்லாம் வாங்கிட்டு தேவையில்லாத பொருள்களை வாங்கி வீட்டுல குவிக்கிறதெல்லாம் நிப்பாட்டினாலே நம்ம நிம்மதியா வாழ முடியுங்கப்பா. குறைந்த வருமானத்துல நிம்மதியா வாழ்றது சாத்தியம்னா எங்க வீட்டுல குறைந்த வருமானம் தான். ஆனாலும் எது தேவை எது தேவையில்லைன்னு நான் வாங்கிட்டு எது தேவையில்லாத அப்புறப்படுத்துறதுனால நிம்மதியாவும் வரட்டு கௌரவத்துக்கு இது ஆசைப்படக்கூடாது.
0: அடுத்தவங்களோட
1: வாழ்க்கைய பார்க்க கூடாது, நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்து செலவழித்தோம்னா
2: மகிழ்ச்சியெல்லாம்
0: இருக்க முடியாது.
2: வருமானம் குறைவா இருக்கு,
0: தினதான் செய்யணும்,
2: திணறாங்க. எங்க எங்க வீட்டுல என் மாமா அப்படி இருக்கான், நாங்க ரெண்டு பேருக்கும் நல்லா ஏதோ சிக்கனமா இருந்துக்கிறோம். அவங்க அத்தியாவசிய பொருள்தான் வாங்குறாங்க,
0: அப்படி இருந்துமே இருக்கு. நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் என்னமேக்கு, அதாவது இனிமே அந்த 50-50, அதாவது

சில பேர் இருக்குது மனநிறைவு சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் அதெல்லாம் இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்டுடலாம். மன்மதன் நம்பு திரைப்படத்திலேருந்து தேவி ஸ்ரீ பிரசாத், இசையில் கமலஹாசன், குரல் மற்றும் வரிகளில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

யார சொல்லு, கெட்டவன்னு யார சொல்லு, நல்லவன கெட்டவனா மாத்திரவன் தான் கெட்டவனோ? ஆட்டோமேட்டிக் வாட்ச் ஓடுகிற வாழ்க்கை.

மல்லு கட்டி மல்லு கட்டி மாளாம போனதுன்னா பில்லு கட்டு காசுக்காக எட்டு கட்டி சொல்லுறண்டா. கண்ணு கட்டு போனதுன்னா சூரியனை கும்பிடு.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
2: நேரம் 9:46 ஆயிட்டிருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம், குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு சாத்தியமா? நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவ சுப்பிரமணியன். நலம் இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததுக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க, குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு சாத்தியமா?
3: குறைந்த சம்பளத்தில் மன நிறைவு சாத்தியமானு கேட்டீங்க. இப்ப உள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லாமே விலைவாசி உயர்வு, அப்படி இருக்கும்போது நம்ம சிக்கனமா சேமிப்பா இருந்தாதான் வந்து அது சாத்தியப்படும். குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஒத்துழைக்கணும், சிக்கனம் சேமிப்பு இதெல்லாம் இருக்கணும். இப்ப வந்து குறைந்த வருமானத்துல எப்படி சார் வந்து இப்ப உள்ள சூழ்நிலையில வந்து நம்ம மனநிலையை அடைய முடியும்? முடியாது,
2: இருக்க முடியாது அப்படின்றதா நீங்க சொல்ற கருத்தாக இருக்குது.
3: ஆமா சார், இப்ப வந்து இந்த விலைவாசி உயர்வு இதெல்லாம்
2: பாத்தீங்கன்னா
3: மனநிறைவை அடைய முடியாது சார்,
2: அடைய முடியல. ஓகே ஐயா, நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு சூப்பரான கருத்து,
3: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், வாழ்க வளமுடன்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
4: சேரிலிருந்து சாந்தி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
4: குறைந்த வருமானத்தில் நிறைவாக வாழ முடியும்.
2: எப்படி?
4: அதான் நிறை மனம், நிறைவே காணும் மனம் வேண்டும்.
2: மனசுதான் அப்படின்றீங்க, எது இருக்கோ அதை நல்லா நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா, அவசியமான தேவைகளுக்கு மட்டும், வரவுக்குள் செலவு, ஆரோக்கியத்துக்கான நம்ம செலவு பண்ணலாம், வரவுக்குள் செலவு, சிக்கனம் சேமிப்பு,
2: இதெல்லாம்
4: இருந்தாலே அமைதி கிடைக்கும்.
2: அமைதி கிடைக்கும். நன்றி நன்றிங்கம்மா.
4: நன்றி, வாழ்க்கை
2: நன்றி. நம்ம கலந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரியே சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையில் கானா பாலா, வரிகளில் கானா பாலா, குரலில் பாடல் வந்துட்டு இருக்குது வை ராஜா வை திரைப்படத்திலிருந்து.

0: நெருங்கிய நேரம் 9:51 ஆயிட்டிருக்குது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றிய நிகழ்ச்சியை இத்தனை நேரம் உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களா சார். அதாவது கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லுவாங்க. இருப்பதை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழலாம் சார். நம்ம மனசுலதான் சார்,
0: மனசுலதான் இருக்கு.
1: பிரியாணி தான் சாப்பிடணும்னு கிடையாது சார். இருக்கிறத வச்சு தெளிவான வாழ்க்கை வாழலாம் சார். இருக்கிற காசை வச்சு தெளிவான வாழ்க்கை வாழலாம். அது நம்முடைய மனசுலதான் இருக்கு. என்னுடைய கருத்து இரணியல் ஜெகஜீசன். நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றிங்க சார். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நிறைவான நேயரா வந்திருக்கீங்க.
2: ஒரு கிழமை ஆயிடுச்சுங்க. ஏனங்க அலைபேசி பிடிக்கிறதுக்குள்ளும் பரவாயில்லைங்க. குறைந்த வருமானத்தை வைத்து
0: மனநிறைவு சாத்தியமா?
2: மனநிறைவு வாய்ப்பே இல்லைங்க.
0: வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல சார்.
2: நூறு சொல்றேங்க. குறைந்த வருமானத்திற்கும் பிரச்சனை இருக்குது, மிகுதியான வருமான முறைக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. வருவாய் வரவுக்கும் பிரச்சனை
0: இருக்குது.
2: எங்க ஊர்ல வந்து வார சம்பளம் தான் கொடுப்பாங்க. நம்ம தமிழ் போகணும், மத்த பக்கம் மாத சம்பளத்துக்கு போறாங்க. அவங்களும் செல்ல பண்ண சொல்றேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 10,000 சம்பாதிப்பா, ஒரு வாரத்துக்கு 2,000 கூட சம்பாதிப்பான். அதை வச்சு கணக்கு ஒப்பீடு பண்ண முடியாதுங்க.
0: அப்ப குறைந்த சம்பளத்துல மனநிறைவு,
2: குறைந்த வருமானம் தான் சரி, மிகுதியா வந்துருங்க. மனநிறைவுங்கிறத யாருக்கும் இல்லை, கடைசி வரைக்கும் போற வரைக்கும் இல்லைங்கிறது என்னுடைய தன்மை கருத்து.
0: நன்றி.
2: நினைச்சுக்காதீங்க.
0: நன்றி. யாருக்குமே மனநிறைவு சாத்தியம் இல்லை. அதிகமாக சம்பளம் வாங்கினா அதிகமாக தான் வாங்க தோணும், குறைஞ்ச சம்பளம் வாங்கினோம்னா இன்னும் அதிகமாக வாங்க தோணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நிறைவான நேயர். அது எப்போவுமே நம்ம வாங்க நினைக்கிற பொருளையும் சரி, சாப்பிட நினைக்கிற பொருளையும் சரி, நமக்கு வந்து கையில் காசு இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல குறைந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே நமக்கு வந்து எங்கே நமக்கு வந்து மனநிறைவு இருக்கும் அப்படின்றது தெரியல. இன்னும் சில பேர் வந்து இருக்கிற சம்பளத்தில் அதிகமாக செலவுலாம் பண்ணாமல் எனக்கு இது தேவை, எனக்கு இது போதும், அது வந்து அனாவசியம் அப்படின்ற பகுத்து அறிஞ்சு வாழ்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே சூப்பரான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. எல்லாருக்குமே சூப்பரான ஒரு வணக்கங்கள். நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ண நேர்களுக்கும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்க போகிறீங்க. 12:00 அதில் நீங்கள் உங்களுடைய விற்பாடலை கேட்குறதுக்கு 04-6-2-2-5-6-1-1-3-2 என்கிற எண்ணிலையும் 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் டயல் பண்ணி உங்களுடைய விற்பாடலை கேட்கலாம். விற்பாடல் கேட்குறப்போ கொஞ்சம் தெளிவான இடத்துலேருந்து, இறைச்சல் இல்லாத இடத்துலேருந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் வானொலியில் உங்கள் குரல் நாங்கள் கேட்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வானொலியை கேட்டுட்டு நீங்கள் வந்து பேச வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நேரம் 9:55 நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. தோனி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், நா. முத்துக்குமார் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேர்களை நிறைவு பெற்றது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான

பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சியளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும்போது கூடுதல் செலவுகளை தலைமை ஆசிரியர் மீது திணிப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முயன்றதாக அஞ்சுகிராம பகுதியில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இந்த ஒரு மணி நேரமே கேட்க போறீங்க. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட மனம் பெருமதி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேர்களில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 இந்த எண்ணுக்கும், 0462-256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார் எங்கன்னு என்ன பாடல் கேட்குறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம்.
1: வாங்க, நல்லா இருக்கிறோம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உலகத்திலேயே மிக விரைவா வளரக்கூடிய தாவரம் எது?
2: நெல் மேடம்.
1: நெல் சொல்றீங்களா? மூங்கில். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நன்றி. மூங்கில் தாவர குடும்பத்தை சேர்ந்த ஒரு புல் வகை தான் இது. தாவர உலகத்திலே மிக வேகமாக வளரக்கூடிய திறனுக்காக இது கின்னஸ் உலக சாதனை கூட படைச்சிருக்குது. மடாக்கே போன்ற சில குறிப்பிட்ட மூங்கில் வகைகள் வந்து சாதகமான காலநிலையில் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 24 மணி நேரத்திலேயே சுமார் 90 சென்டிமீட்டர் வரைக்கும் 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய வாய்ப்பு வந்து வருமாம் அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிக்கு சுமார் 3.75 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதும் அதுக்கு இருக்குதான். அந்த தன்மையும் இருக்குதான். பெரும்பாலான தாவரங்கள் செல் பகுப்பு மூலமாக வளருமா, ஆனால் மூங்கில் தன்னுடைய தண்டில் இருக்கக்கூடிய செல்களை வேகமாக நீச்சியடைய செய்கிறது மூலமாக மிக குறுகிய காலத்திலே பிரம்மாண்டமாக வளரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் வீடுகள் கட்டுறதுக்கும் காகித உற்பத்திக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் மூங்கில் ஒரு சிறந்த மாற்று வளமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும்

0: ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: மனம் விரும்புத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:11 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
3: வாங்க.
4: நாகர்கோவில் பிள்ளை நகர், ஜெயகுமார்.
3: ஜெய் ஜெயகுமார் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியில பாடல் இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: வரமுஞ்சி சமுத்திரம். அந்த பாடியவர்கள் உதித் நாராயணன், சாதன சர்க்கம், சபேஷ் முரளி.
3: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்வி உங்களுக்கு சொல்லிடலாமா? மனித உடல்ல கடைசி எலும்பு அல்லது வால் எலும்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது? ஃபெமர் காக்ஸிஸ். இது ரெண்டுல எது ரெண்டாவது உள்ளதே வச்சுக்கோ. சரி, ரைட்டு. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. காக்ஸஸ் தான் இது. மனித முதுகெலும்பு தொடரில் மிக அடிமுனையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியே தமிழில் வால் எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியலில் காக்ஸஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது தனித்தனியாக 3-5 சிறிய எலும்புகள் ஒன்றிணைந்து ஒரு திரண்ட ஒரு கூம்பு போன்ற ஒரு அமைப்பு தான். மனித பரிணாம வளர்ச்சியில் மனிதர்களோட முன்னோடிகளுக்கு இருந்த வாளின் எச்சமாக இதை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷனுக்கு வால் இல்லட்டாலும் நாம் அமரும்போது உடலுடைய எடையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காகவும் இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல தசைகள், நான்கள், தசை நார்கள் இணைந்து பிடிப்பதற்காக இந்த ஆதரவு புள்ளியாகவும் இந்த காக்ஸஸ் எலும்பு வந்து செயல்பட்டு இருக்குது. ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்கள்.

0: 10:18 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு
1: என்ன பாடல்? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே அப்படியே உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? சூரிய குடும்பத்தோட பச்சை கிரகம் கிரீன் பிளானட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது? சூரிய குடும்பத்தோட 7வது கோளான யுரேனஸ் அளவு அடிப்படையில 3வது பெரிய வாயு கேஸ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்றாங்க, வாயு அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க. இது சூரியன்ல இருந்து ரொம்பவே தொலைவில் அமைஞ்சிருக்கிறதுனால மிக குளிர்ந்த கோள்களில் ஒன்றாகவும் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் யுரேனஸ்ல வளிமண்டல மேலடுக்கில் ஹைட்ரஜன் ஹீலியத்தோட கணிசமான அளவில் மீத்தேன் வாயு நிறைஞ்சிருக்கிறதுனால சூரியன்லேருந்து வரக்கூடிய சிவப்பு நிற ஒளியை இந்த மீத்தேன் வாயு முழுமையாக உறிஞ்சிக்குமாம். அதிலிருந்து எதிரொலித்து வெளியாகக்கூடிய நீல பச்சை அலைநீள ஒளிக்கதிர்கள் நம்மளுடைய கண்களை அடையிறதுனால யுரேனஸ் கோள் ஒரு அழகான பச்சை கலந்த நீல நிறத்தில் காட்சியளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க. நிகழ்ச்சியில யார், எங்கிருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மல்லிகாரமும் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்துல இருந்து
0: சொல்லுங்க பாடல் சொல்லுங்க.
1: உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: கண்டிப்பா வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம்.
1: நிலையத்தாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்
0: எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். பாடல் சொல்லுங்க.
1: படம் பகவதிபுரம் ரயில்வே கேட், அதுல செவ்வரளி தோட்டத்துல ஒன்ன நினைச்சுங்கிற பாடல் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உலகத்தோட மிக சிறிய பறவை எதுன்னு தெரியுமா?
1: ஏதாவது குழு குடுக்குறீங்களா?
0: ஏதாவது குழு குடுக்கணுமா? சிட்டுக்குருவி, ஹம்மிங் பேர்ட், பி ஹம்மிங் பேர்ட்.
1: Hummingbird.
0: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஹூபாவில் காணப்படக்கூடிய இந்த பறவை வெறும் 2 அங்குல நீளமும் 1 நாணயத்தை விட குறைந்த எடையும் அது கொண்டதாம். அது மட்டும் இல்லாமல் கியூபாவில் தீவுகளில் மட்டுமே காணப்படக்கூடிய அந்த பிபி ஹம்மிங் பேர்டு வந்து உலகத்திலே மிகச்சிறிய பறவையினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அளவு ஒரு தேனியை விட சற்றே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால இந்த பெயர் வந்து இதுக்கு வந்து கிடச்சிருக்குது, மிகச்சிறிய பறவை அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது பூக்களில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சும் போது தங்களுடைய சிறகுகளை 1 வினாடிக்கு 80 முறை வரைக்கும் அதிவேகமாக அசைக்கக்கூடிய திறனும் இதுக்கு உண்டாம். பறவைகள்லேயே பின்னோக்கி தலைகீழாக பறக்கக்கூடிய ஒரே பறவை குடும்பமும் இந்த ஹம்மிங் பேர்டு தான். இப்போ வருது பாடல்.

0: மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: விக்காலிப்பட்டியிலேருந்து ரேணுகாதேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ரேணுகாதேவி அம்மா. சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு நீதிக்கு தலைவணங்க படத்துலேருந்து இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவந்தி பூ.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். அப்படியே கேள்வியை கேட்டுடலாமா?
1: தன்
0: வாழ்நாள்ல நீராவியை கண்டதும் சுருண்டு கொள்ளக்கூடிய தற்காப்பு திறன் கொண்ட பூச்சி எது? ஆப்ஷன் சொல்லணுமா? மரவட்டை, வெட்டுக்கிளி.
1: மரவட்டை மேடம்.
0: சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: மரவட்டை அல்லது பில்பக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சி வகையை சேர்ந்தது கிடையாது. இது ஒரு நண்டு, இறால் போன்ற ஓடுடைய கணுக்காளிகள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நிலவாழ் உயிரினமாக கூட சொல்கிறாங்க. ஈரப்பதமான மண், இலைச்சருகுகளுக்கு இடையே இது வந்து வாழுமா. இதோடைய உடல் வந்து வெளிப்புறம் கடினமான தகடு மாதிரியான தட்டுக்களாலான கவசம் மாதிரி சூழப்பட்டிருக்குமா. எதிரிகள்கிட்ட இருந்து ஆபத்து வரும்போதோ அல்லது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிக வெப்பம் நீராவி காரணமாக உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து ஆவியாகி விடக்கூடாது அப்படின்ற நிலை ஏற்படும் போதோ இது தன்னுடைய உடலை ஒரு முழுமையான கோள வடிவ பந்து மாதிரி சுருட்டிக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த தற்காப்பு நடத்தைக்கு காங்க்லோ ஃபேஷன் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது.

0: 10:36 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனபெருமிதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வாங்க, நல்லா இருக்கிறோம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் கூழாமரத்துல சுப்பிரமணியன் பேசுறேன்.
0: சுப்பிரமணியன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அங்கனூர் கோயில் படத்துல இருந்து மல்லிகை முல்ல இந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி கேட்டுடலாமா? பறக்கும் நரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உயிரினம் இது, ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுமா? பறக்கும் அணில், ஒரு வகை வவ்வால், பறக்கும் நரின்னு இதை சொல்லுவாங்க. ஆமாம், வவ்வால் தான். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. பழங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த பெரிய வவால்களோட முகம் நரியை மாதிரி இருக்கிறதுனால இந்த பெயர் வந்து இதுக்கு வந்துச்சாம். பறக்கும் நரி அப்படின்றது காடுகளில் வாழக்கூடிய சாதாரண நரி கிடையாது. இது டெரோபோடே போடிட்டே அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த மிகப்பெரிய பழம் தின்னி வவ்வால் வகையை சொல்கிறாங்க. இதோட நீண்ட கூர்மையான மூக்கு, பெரிய கண்கள், காதுகளோட வடிவமைப்பு அப்படியே ஒரு சின்ன நரியோட முகமறியே இருக்குமா. அது ஒத்து இருக்கிறதுனால தான் இதுக்கு பறக்கும் நரிகள் அப்படின்னு அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான சிறிய வவ்வால்களை மாதிரி இவை எதிரொலி மூலமாக தடமறியும் முறையும் பயன்படுத்துறது கிடையாதான். அதுக்கு மாறாக தங்களுடைய கூர்மையான கண் பார்வையையும் மோப்ப சக்தியையும் கொண்டே பழங்களை வந்து தேடுமா. இது காடுகள் இருக்கக்கூடிய மரங்களோட மகரந்த சேர்க்கைக்கும் விதைகளை பரப்புவதற்கும் ரொம்பவே முக்கியமான பங்காற்றக்கூடியது இந்த ஒரு வகை வவ்வாலோட வேலையாக கூட இருக்குது. பறக்கும் நரி அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா, அந்த வவ்வாலோட வேலையாக இருக்குது. 10:38 ஆயிட்டுருக்கு. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. 10:46 ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவசலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் தாமஸ் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே,
1: எப்படியோ நிகழ்ச்சியில மனம் விரும்புறதுல மனம் விரும்பி பாட்டை கேட்க வந்தாச்சு.
0: கண்டிப்பா. என்ன நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அதாவது ஆட்டோகிராஃப் பாடல் படத்துல மேடம், ஞாபகம் வருது, ஞாபகம் வருது
0: அந்த பாடல் வேணும். கண்டிப்பா, அப்படியே ஞாபகங்களோட உங்களுடைய நினைவுகள் ஞாபகங்களோட உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? ரத்தத்துல ஆக்சிஜனை உடலோட அனைத்து பகுதிகளுக்கும் சுமந்து செல்லக்கூடிய புரதம் எது?
1: ஹீமோகுளோபின் நினைக்கிறேன்.
0: சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. ஹீமோக்ளோபின் அப்படின்றது மனிதர்கள் பெரும்பாலான முதுகெலும் இருக்கக்கூடிய விலங்குகளோட சிவப்பு இரத்த அணுக்கள், அதாவது ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சிக்கலான இரும்பு சத்து நிறைந்த புரதம். நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போதும் நுரையீரலுக்கு வரக்கூடிய ஆக்சிஜனை இந்த ஹீமோக்ளோபின் தன்னோடு பிணைச்சிக்கிட்டு ஆக்சி ஹீமோக்ளோபினாக வந்து மாறுமாம். அதுக்கப்புறமா இரத்த ஓட்டத்தோட வழியாக உடலோட ஒவ்வொரு செல்லுக்கும் சென்று ஆக்சிஜனை வந்து விநியோகிக்குமா. அதே மாதிரி தான் செல்கள் வெளியிடக்கூடிய கழிவு வாயுவான கார்பன் டை ஆக்சைடை திரும்ப நுரையீரலுக்கு எடுத்து வர்றதுக்கும் உதவக்கூடியதாக இருக்குது. ஹீமோக்ளோபினில் இருக்கக்கூடிய ஹும் அப்படின்ற இரும்பு தாது பகுதி தான் நாமளோட இரத்தத்துக்கு அடர்ந்த சிவப்பு நிறத்தையும் தருது. அது மட்டும் இல்லாமல் உடலோட ஹீமோக்ளோபின் குறைஞ்சா அனிமியா, இரத்த சுகை சொல்லுவோம் இல்லையா, அந்த நோய் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ரொம்ப அனிமிக்காக இருக்கு அப்படிம்பாங்கல்ல. இப்போ வருது பாடல் அவங்களுக்காக, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 10:50 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க வணக்கம். வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் தருமபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாத்திக்கடற்கரை விஜயன் பேசுகிறேன் மேடம். நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் விஜயன் சார். சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் படிக்காதவன். பாடல் வந்து ஜோடி கிளியை சொல்லு சொல்லு சொந்த கிளியை வந்து நில்லு என்ற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: பூமியில இருக்கக்கூடிய மிகவும் கடினமான இயற்கையான பொருள் என்னது?
1: பாறை.
0: பாறை சொல்றீங்களா? வைரம். அதை உடச்சி எடுக்கக்கூடியது. சரிங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில். ஆமாம், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. வைரம் அப்படின்றது தூய்மையான கார்பன் அணுக்களோட அடர்த்தியான அமைப்பு. வைரத்தை மற்றொரு வைரத்தாலும்

மட்டுமே அறுக்க முடியும். இயற்கை உருவாக்கிய பொருட்களே ரொம்ப மிக கடினமான பொருள்னா வைரம் அப்படின்றத சொல்லுவாங்க. இது கார்பன் அப்படின்ற ஒரே ஒரு தனிமத்தால் மட்டுமே ஆனது. நிலப்பரப்புக்கு அடியில் மிக கடுமையான வெப்பம் அழுத்தத்தோட காரணமாக கார்பன் அணுக்கள் நான்முகி படிக அமைப்பில் ஒன்றோடு ஒன்று மிக வலிமையான சகப்பிணைப்பால் பிணைக்கப்படுது. இது அடர்த்தியான அமைப்பு, இதற்கு இணையற்ற கடினத்தன்மையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனிமங்களோட கடினத்தன்மையை அளவிடும் மோஸ் அளவுகளில் வைரத்துக்கு தான் உச்சகட்ட மதிப்பான 10 அளிக்கப்பட்டிருக்குதான். வைரத்தை அறுக்கிறதுக்காகவும் சேதப்படுத்துறதுக்காகவும் கீரலாக்குவதற்கு மற்றொரு வைரத்தால் மட்டுமே முடியும். இதனால தான் தொழிற்துறையில் பாறைகளை துளையிடுறதுக்காகவும் கண்ணாடிகளை அறுக்கவும் இது வந்து பயன்படுதாக சொல்லுதாங்க. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 10:57 தாண்டியாச்சு. மனம் விரும்பிய நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கலந்துக்க முயற்சி இதை கேட்டுற சித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். மனம் விரும்பிய நிகழ்ச்சி எவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை நன்றி, வணக்கம். நேர்களே, அடுத்ததா 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் வயநாடு பற்றிய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கேன். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்ற

வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம்குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கங்கள். நேரம் காலை 11:03 ஆயிட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம இந்தியாவின் பல முக்கியமான இடங்கள் மற்றும் தலைவர்கள் மற்றும் சில பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி கேரளா நாட்டில் இருக்கக்கூடிய வயநாடு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேரளா இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வயநாட்டில் நம்ம நிறைய பேருடைய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே நமக்கு இருக்கும். நம்ம வயநாடு கண்டிப்பாக போகணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் கூட இந்த இடம் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்ம விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய வயநாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த வயநாடு. அடர்ந்த பசுமை, தேயிலை தோட்டங்கள், அப்புறம் மூடு பனி சூழ்ந்த மலைகளாக இருக்கக்கூடிய வயநாட்டில் குளிர்ந்த காலங்கள் மிகவுமே ஒரு சூப்பரான காலமாக இருக்குது. ஆக்சுவலி அது பேர் வந்து வயல் நாடு அப்படின்றதுல தான் வயநாடு அப்படின்றது பின்னாடி உருமாறி இருக்குது. இந்த மாதிரி வயநாட்டோடைய சில பல முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பரான பாடல்களோடு நிகழ்ச்சியை கேட்க டியூன்டாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கர்ணா திரைப்படத்திலிருந்து

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
3: பயநாடு, அதுதான் இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில அதை சார்ந்த தகவல் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வயநாடே ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்களாக இருக்குது. அதில் முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த எடக்கல் குகைகள். அதில் என்ன அப்படி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குகைகளுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமும் இருக்குது. நவீன கற்காலம், அதாவது நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நவீன கற்காலத்தை சேர்ந்த பழங்கால பாறை செதுக்கல்கள் வந்து இங்கே நிறைய காணப்படுது. இதை காண்றதுக்காகவே இந்த வரலாற்று மேலே சில ஆர்வமாக இருக்கும். அதாவது இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் பார்க்குறதுக்கு, இந்த புத்த பிச்சு பண்ண ஓவியங்கள்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் இல்லையா. அப்படி ஆர்வம் இருக்கிறவங்க இந்த எடக்கல் குகைகளை போய் கண்டிப்பாக பார்க்கலாம். முக்கியமாக இதை காண்றதுக்காக மாணவர்கள் நிறைய பேர் வந்து வருகை தராங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கப்புறம் வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, எப்போவுமே எந்த இடமாக இருந்தாலுமே அதில் வந்து ஒரு டேம் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும்ல, அப்படி ஒரு டேம் தான் இங்கேயும் நம்ம இருக்குது. பானாசுரா சாகர் அணை அப்படின்ற ஒரு அணையும் இருக்குது. இதில் முக்கியமான இந்த அணைக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது மண் அணையாக இருக்குது. அதாவது கல்லெல்லாம் இல்லாமல் இது வந்து மண் அணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க

இருக்கக்கூடிய ஒரு உயரமான சிகரமும் இருக்குது. இந்த அணைக்கு பக்கத்தில் ஒரு சிகரமும் ஒன்று இருக்குது, அது வந்து செம்பரா சிகரம். இந்த சிகரத்தில் என்ன அப்படின்னா, மேலே ஏறி பார்க்கும்போது ட்ரெக்கிங் பயனாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து மேலே ஏறி பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இதய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஏரியும் இருக்குது. அங்கே போயிட்டு நிறைய பேர்லாம் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் போடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களும் வயநாட்டில் என்ஜாய் பண்ணணும். நிகழ்ச்சியில் எடுத்ததான் வித்யாசாகர் இசையில் வேதம் படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்கலாம். வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. காற்றலைகளில் கேளுங்கள்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586944.
1: நேரம் 11:17 ஆயிட்டிருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில பயனாட்டுடைய முக்கியமான இடங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அடுத்ததாக முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு ஏரி அதாவது சிகரத்துக்கு மேலே வந்து ஒரு இதய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, வயநாட்டில் இருக்கக்கூடிய. அது மட்டும் இல்லாமல் வயநாட்டில் மற்றும் ஒரு ஏரியும் இருக்குது, அதுதான் பசுமை சூழ்ந்த பூக்கோடு அப்படின்ற ஏரி. இந்த பூக்கோடு ஏரியில் வழக்கம் போல் படகு சவாரியை என்ஜாய் பண்ணுறவங்க இங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் இந்த ஏரி வந்து கபினி நதி அப்படின்ற நதிகளுக்கு இடையே அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படகு சவாரி செய்யும் போதே இந்த ஏரிக்குள்ளே குருவாத்தீவு அப்படின்ற ஒரு தீவும் இருக்குது. இந்த குருவாத்தீவில் வந்து அங்கே வந்து சவாரியே படகு சவாரியே வேறு மாதிரியான ஒரு சவாரியாக இருக்குது. அது என்னென்னா மூங்கில் மிதவை படகுகள் வந்து அங்கே வந்து பண்ணுறாங்க. இந்த குருவாத்தீவு அதாவது பெரிய ஏரி இருக்கும், அதுக்கு இடையில சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு தீவு மாதிரி இந்த குருவாத்தீவு வந்து அமைந்திருக்குது. அங்கே வந்து மூங்கில் மிதவை சவாரியும் வந்து சாகசமாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ராச்சட் ஆஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாகசங்கள்லாம் வர இங்கே பண்ணுவாங்க. இளைஞர்கள்லாம் வந்து ஏதாவது சாகசங்கள் பண்ணோன்னா அந்த படகுல வச்சுட்டு வேகமாக போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அது கூட இங்கே வந்து சில இளைஞர்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ஏரியில் நடக்குது. அதுதான் அந்த பூக்கோடு அப்படின்ற ஏரி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். வீரா திரைப்படத்திலிருந்து நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். இளையராஜா அவங்களுடைய இசையில் பாலி, வரிகளில் ஸ்வர்ணலதா மற்றும் மனோகுரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான விஷயம் என்ன அப்படின்னா, வயநாடுக்கு போயிட்டோம். அங்கே முக்கியமான உணவுகள் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வயநாட்டில் ஒரு சூப்பரான உணவுகள் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லக்கிடி அப்படின்னு பகுதியில் பழங்குடியின மக்கள் இன்னுமே இருக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரியமான உணவு என்ன அப்படின்னா, மூங்கில் அரிசியில் வெல்லம் மற்றும் தேங்காய் பாலை சேர்த்து அங்கே கிடைக்கக்கூடிய பாயாசம் அப்படின்றது ஒரு முக்கியமான உணவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி பிரியர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அவங்களுக்கும் அவங்க ஒரு பிரியாணி வந்து கிடைக்கிது. என்ன அப்படின்னா, கந்தகசாலா அப்படின்ற ஒரு அரிசி இருக்குதான், அந்த அரிசியில் செய்யப்படக்கூடிய பிரியாணியும் கடலைக்கறியும் வந்து அங்கே முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. அதனால் வயநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே எங்கேயாவது கந்தகசாலா அரிசியில் இருக்கக்கூடிய

ஒரு பிரியாணி கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயநாட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கிட்டு நிறைவான பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவங்களின் இசையில் வாலி வரிகளில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்காங்க கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா.

0: 2.6 இசையோடு என்றும் நீ
1: தொடர்வது திரை இசை நிகழ்ச்சி. நேரம் 11:48. நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம கேட்க போகிறோம். வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படத்திலிருந்து தான் சியான்ருடன் இசையில் நம்ம பாடல் கேட்கலாம். திரை இசை பகுதியில் இந்த பாடலுக்காக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க தனுஷ், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க சியான் ரோல்டன் மற்றும் எம் எம் மானசி.

திரு இசை நிகழ்ச்சியில் அடுத்தது நம்ம வேலாயுதம் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம். விஜய் ஆண்டனி இசையில், விவேகா வரிகளில், சங்கீதா ராஜேஸ்வரன் குரலில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம் குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் பண சுதந்திரம் முக்கியமா அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம்தானா, கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்கள். 1:05 நலம்தானாவில் உலக முதலுதவி தினம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் சிவசுந்தர் அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில எலும்புகள் வலுப்பெற சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:00 திரையருவி, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதி, 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள் திரை இசைப்பாடல்கள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசைப்பாடல்கள், 7:30 அசையஞ்சல், 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை, 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் பெரிய புராணம் காட்டும் உழைப்பாளர் பெருமை, 10:00 சுகமான ராகங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின்

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 12:11. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. இன்னைக்கு நம்ம சிநேகிதியை நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக நான் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
3: ஆர்ஜே விஜய். வணக்கம்.
2: வணக்கம் விஜய். இன்னைக்கு வந்து ஒரு அழகான தலைப்புல நம்ம பேச இருக்கிறோம்.
3: ஆமா,
2: ஒரு பெண்ணின் வாழ்க்கையில பண சுதந்திரம் முக்கியமா
3: ஏன்
2: அப்படிங்கறதும் நம்ம தோழிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க கால் பண்ணீங்க 0462-256-1113 அல்லது 0462-256-1113.

0: 1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு தோழி யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: கோமதி நமச்சிவாயம்.
2: கோமதி நமச்சிவாயம்.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க,
2: தலைப்பு சொல்லுங்க.
0: ஒரு பெண்ணின் வாழ்க்கையில பண சுதந்திரம் முக்கியமா? ஏன் அப்படி?
2: அவசியம், அத்தியாவசியம்.
0: கண்டிப்பா
2: கண்டிப்பா வேணுங்க. இது வந்து ஒரு நிகழ்வு வச்சுக்கிறேன்னு சொல்லிருந்தேன். நான் கடைக்கு போயிருக்கையில ஒரு பொண்ணு வந்து சாமான் வாங்க வந்தது.
0: சரிங்க.
2: அவளுக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்கும்னு வைங்களேன். அப்ப வாங்கி முடிச்ச உடனே எட்டாவா 50 ரூபாய் வந்தது.
0: சரி.
2: அவ வந்து நாளைக்கு வந்து தாரேன் அப்படிங்கிற அவன் வந்து நம்ப மாட்டேங்கிட்டான் கடைக்காரன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எப்ப உங்க வீட்டுல யார்கிட்ட ஜிபே இருக்கான்னு கேட்டேன். ஆமா, எங்க வீட்டுக்காரர் இருக்குன்னா. முதல்ல உங்க வீட்டுக்காரர், நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், எப்ப கூட ரூபாய் எடுத்து தர வேண்டியதுல இல்ல, இவ்வளவுதான் எங்க வீட்டுல இருந்தது, இவ்வளவுதான் எனக்கு அப்பப்பதான் செலவுக்கு கொடுப்பாரு. அதுல நான் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அவரு போன் பண்ணி இவன்ட்ட அந்த கடைக்காரங்கிட்ட நம்பரை வாங்கி இருக்கு, ஜிபே பண்ண சொல்லுன்னு. அதுக்கப்புறம் அந்த 52 ரூபாய் வந்தது. 52 ரூபாய ஜிபே பண்ண விட்டு அந்த பொண்ணு போனா. அப்பவே நினைச்சேன், இப்படி ஒரு தலைப்பு வந்து சிநேகிதிலயாவது இல்ல காலையில ஆனந்த பூங்காத்திலயாவது அவங்க
0: குடுக்கலாமேன்னு.
2: 1 மாசம் கூட ஆகல, குடுத்துட்டீங்க. கண்டிப்பா பண சுதந்திரம் பெண்களுக்கு வேணும்.
0: நாங்க
2: நம்ம எல்லாம் அப்படி ஒண்ணும் அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. அவ கூட ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தா இத்தனை டென்ஷன் அவளுக்கு?
0: கண்டிப்பா. நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து வச்சா நாம அதை டபுள் ஆக்கிதான் அவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர அதை செலவழிக்க மாட்டோம்.
2: கேட்டுக்கோங்க.
1: என்னைய மேடம் உள்ள எழுத்துட்டு இருக்கீங்க,
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: கண்டிப்பா தேவை மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: கேட்டுக்குங்க சார் அப்படின்ட்டு. என்ன
0: நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு தோழி? வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். ஏர்வாடி இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: கண்டிப்பா வேணும் மேடம். ஆமா, அதெல்லாம் தப்பு. இந்த பெண்களுக்கு கையில ரூபா குடுக்கறது கூட சில வீட்டோட நடக்கத்தான் செய்யுது. அவ 5 ரூபாய்க்கா கட்டி விசாம வாய பத்திட்டு இருக்கா. அதனால இந்த கட்டாய பெண்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும். இருக்கா சுடுதா, நான் இப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், நீ வேலைக்கு போ, வேலைக்கு போ, உன் காலில் அப்பதான் நிக்கலாம்னு எந்த பிள்ளைய பார்த்தாலும் நான் அப்படிதான் சொல்லுவேன்.
1: சூப்பர்.
3: ஆமா மேடம், ஏன்னா அவ்வளவு நம்பி ஒரு 5 ரூபாய் வேண்டாமா?
0: கண்டிப்பா. எங்க போனாலும் நம்ம கை காவலுக்கு கையில ரூபாய் வச்சிருக்கணும். அதாவது நம்ம கணவர் கூட போனாலுமே சரி, குடும்பத்தோட போனாலும் கண்டிப்பா வேணும்.
3: ஒரு பஸ் பெயிண்ட் இப்ப எல்லாரும் ஏறிட்டாவா, ஒரு ட்ரெயின் மூவ் ஆயிட்டு ஏறி போயிருவா, ஒரு ரூபா இருந்தா.
0: கண்டிப்பா. நன்றி. நடக்காது. கண்டிப்பா நம்ம கையிலே ரூபா வேணும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில இருந்துட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. அதாவது பணம் சம்பாதிக்கிறது தான் பண சுதந்திரம் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய முடிவுகளுக்காக யாரிடமும் தயங்கி நிக்காம பணத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைதான்
1: பொருளாதார சுதந்திரம் அப்படின்றது. அதனால நிச்சயமா எல்லாரும் பொருளாதார சுதந்திரம் சீக்கிரம் அடைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல்.
0: ஆமா, அயன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: நேர்கள் கேட்டிருக்கீங்க 102.6 எஃப்எம் ரெயின்போல ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கேட்டிருந்தோம், ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் முக்கியமானது ஏன் அப்படின்ற விஷயம்தான்.
1: பண சுதந்திரம் வந்து முக்கியமா அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம தோழிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். இருக்கீங்க,
1: நலமா இருக்கோம். நீங்க சொல்லும் போதுதான் என் பேர் இவ்வளவு அழகா எனக்கு கேக்குது.
0: இந்த வெயிலுக்கு நல்ல இதமான ஒரு ஐசே
1: சொல்லுங்கம்மா.
2: மட்டும் சாந்தி.
1: ஆ சொல்லுங்க.
2: நீ பாட்டுவாங்க அந்த டிபோட நீ போட்ட போது என்ன இல்ல, எங்க அத்தை எம்மாடி என் மருமகளை விட்டு பிள்ளை விட்டு இவன் என் பிள்ளைகள சுட்டிலே எங்க அத்தை அழுதுட்டு.
1: நீங்க என்ன உங்களுடைய நிலைமை?
2: அங்க ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க இருந்து என் கையில சுட்டே இல்லையே
1: பாருங்க. ஒரு அத்தை இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்ல.

0: எங்க நான் முன்னெல்லாம் ஏறிட்டேன், எங்க அத்தை பின்னால ஏறிட்டு
1: பசுல. சரி,
0: அதுல இந்த மேரி அவங்க வந்து சாப்பிட்டே கிடையாது, டிப்போ தான் நிப்பாட்டுவாங்க. அந்த டிப்போ வந்து நிப்பாட்டும் போது என்ன இல்ல, எங்க அத்தை என் மாதிரி என் மருமகளை விட்டு பிள்ளை விட்டு இவன் என் பிள்ளைகள சுட்டிலே எங்க அத்தை அழுதுட்டு.
1: நீங்க என்ன உங்களுடைய நிலைமை?
0: அங்க ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க, பாவ கையில சுட்டே இல்லையே
1: பாருங்க அப்படின்ட்டு. ஒரு அத்தை இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்ல.
0: எப்படி
1: ஒரு மாமியார் வந்து இப்படி பதறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்.
0: அதுக்கப்புறம்
1: வாங்கி வச்சுக்குவீங்களா? இப்போ
2: சொல்லுங்க.
3: பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு ஏன் முக்கியம்?
2: பணம் முக்கியம் தான். நம்ம வெளிய போனா பணம் குடுக்கணும், பணம் குடுக்கணும். பணம் பணம் முக்கியம் தான். கையில இருந்தா பணம்
1: ஏன் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா.
1: நன்றி நன்றி மாணிக்கச்சிரே கலந்துட்டதுக்கு. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குடும்பம் இருக்குல்ல, கணவர் இருக்காரு, தேவையானதை வாங்கி தருவாரு, அப்புறம் எதுக்கு தனியா பணம் அப்படின்னு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட ஒவ்வொரு முறையும் யார்கிட்டயாவது கேட்க வேண்டியிருக்கும். அது எப்படி அது நல்லா இருக்காதுல்ல, இது வாங்க, இது வாங்கிக்கலாமா, இதுக்கு பணம் வேணும், நான் இதை செய்யலாமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய நிலை வரக்கூடாதுன்னு தான் பண சுதந்திரம் முக்கியம்னு சொல்றோம்.
3: ஆமா, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா.
1: ஆனால் ஒன்று சொல்லணும், அதுக்காக குடும்பத்தில் யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லலை. நம்பிக்கை வேற, சார்ந்திருப்பது வேற. ஒரு பெண்ணுடைய கையில் அவளுக்கான கொஞ்சம் பணம் இருந்தாலே அது அவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்.
3: ஆமாம்,
1: எனக்கு ஏதாவது அவசரம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பண சுதந்திரம்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் சேமிக்கிறதா இருக்கலாம், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் சேமிப்பு பண்றதுக்கான பணம் சேமிக்கலாம்,
3: பெர்மிஷன் கேட்காத ஒரு பணம்.
1: ஆமா. சரி, நம்ம தோழிகள்லாம் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கோ படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ராஜு பிரசாந்தினி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பன்னிரண்டு மணி 32 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு தோழி வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
3: ஆண் சம்பாதிச்சாலும் சரி, ஆணும் பெண்ணும் சம்பாதிச்சாலும் சரி, செலவழிக்கிறது பெண்ணா இருக்கணுமா?
1: சரிங்க.
3: 100 ரூபா கொண்டு போனா

0: ஷோரூம் போனா ஆமா 10 ரூபாய் ஜாமா வாங்கி மிச்ச போட்டு கையில வராது.
1: சேமித்து வைக்கிற பழக்கம் வந்து பெண்களுக்கு தான் இருக்கு அதிகமா அப்படின்னு சொல்றீங்களா? சரி, ஆனா எல்லாமே நல்லா சொல்றீங்க. உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கறத நீ சொல்லலையே இல்லையே? சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டீங்க. போங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றிம்மா. சரிங்கம்மா, நன்றி.
2: வரவங்க எல்லாருமே ஆணை ரொம்ப குறை சொல்ற மாதிரியே வந்துட்டு இருக்காங்களே.
1: அதாவது உழைப்பாளி ஆண்கள் அது அந்த உழைச்ச காசை பெண்களிடம் கொடுத்தா அது இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க.
2: ஓகே,
1: நம்ம அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாருங்க, 600 மாத்திடுவா
1: கையில இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு பிடிச்சது நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா?
0: நமக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம். பிள்ளைகள் வந்து பேரம் பேச்சியா எல்லாம் கேட்கலாம்.
1: ஆமா, அதாவது அம்மா அப்பா அம்மா அப்பாவை விட ஆச்சி தாத்தா தான் செல்லம் பேரம் பேத்திகளை வந்து கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர்மா. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துட்டது.
0: நன்றி, வணக்கம்.
1: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
2: பாடல்
1: கேட்டு நினைஞ்சிருங்க. இது உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 box 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இன்னைக்கு
2: நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் பணம் சுதந்திரம் முக்கியமா ஏன் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.

0: இருக்கிறீங்க.
1: வணக்கம்.
2: சொல்லுங்க,
0: வணக்கம்.
2: யார், இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் பாளையங்கட்ட குழந்தைகேபுரத்துல இருந்து மாரியம்மா பேசுறேன் மேடம்.
2: ஆ சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நலமா இருக்கோம், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் இரண்டு பேருமே.
1: கண்டிப்பா முக்கியமா. பாமொழிக்கு நம்பி நம்ம எதிர்பார்க்கவே கூடாது.
2: சரி,
1: நான் எதிர்பார்த்துட்டு தான் முதல்ல இருப்பேன் ஃபர்ஸ்ட். இப்பதான் எனக்கு கூட அது தப்பு, அது எதிர்பார்க்க கூடாது.
2: நம்ம கையிலயும் இருக்கணும்,
1: நம்ம கையிலயும் ஒரு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கணும் எப்போதுமே.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதே மாதிரி இப்ப என் கையில எப்போதுமே ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ள வச்சிருப்பேன்.
2: சரி சரிங்க.
1: முன்னெல்லாம் இங்க அவரைதான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இப்போ நான் அதை சேமிப்பு பண்ண வர என் கை தொழில் இருக்கு, அதனால நான் அவரை எதிர்பார்க்க மாட்டேன்.
2: சூப்பர், நன்றி.
1: ஆனா கண்டிப்பா வந்து பெண்கு கையில இருக்கணும்.
2: நன்றி நன்றி.
1: நன்றி
2: நன்றிமா. வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க,
3: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
0: உங்க பேர்?
3: நலமா இருக்கோம்.
0: உங்க பேர் சொல்லிருக்கீங்க.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நான் திருச்செந்தூர்ல ராமா பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
3: எனக்கு காசு தருவாங்க, நான் அது கொஞ்சம் சேமிச்சு வச்சிடுவேன்.
2: எப்படி மாசம் மாசம் உங்களுடைய செலவுக்கு அப்படின்னு சொல்லி உங்க கையில காசு கொடுத்துருவாங்களா?
3: காய்கறி ஜாமான் வாங்க தர்றதுல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு பிடிச்சு சேர்த்து வச்சுப்பேன்.
2: ஓ சரி, வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு கொடுக்கற காசுல நீங்க சேமித்து வைக்கிறீங்க? குழந்தைகளுக்கும் வருது சொல்லலாமா? சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: விஜய் சார் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி ராதா.
2: நன்றிமா. அதாவது ஒரு பெண்ணோட கையில இருக்கிற பணம் அவளுக்கு ஆடம்பரம் கொடுக்கறதுக்காக இல்ல, அவளுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு முடிவெடுக்கும் உரிமை கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். டிஷ்யூம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஜெயதேவ் ராஜலட்சுமி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பன்னிரண்டு மணி 51 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு தோழி, வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்,
1: வணக்கம்.
2: வணக்கம்,
3: விஜயலட்சுமி மேடம், ஸ்ரீவில்லித்தூர்லேருந்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: அதாவது மேடம், வெளியே கிளம்பும்போது கண்டிப்பாக நம்ம காசு எடுத்து வச்சுக்கிறோம் மேடம்.
1: வெளியே கிளம்புறப்ப மட்டும் இருந்தால் போதுமா?
3: ஆமாம், பஸ்ஸுக்கு வந்து போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மேடம் மறந்துட்டாரு, அதில் இருந்து நான் ஜாக்கிரதை எடுத்து வச்சுக்கிறேன் மேடம்.
1: சரிங்க.
3: ஆமாம், அதனால அவங்க வந்து மறதியாக இருப்பாங்க, அதனால ஹேண்ட்பேக்கில் எப்பயுமே 500 ரூபா சில்லற பஸ்ஸுக்கு காசு எல்லாமே வச்சுருப்பேன் மேடம், அதை எடுக்க மாட்டேன்.
1: கண்டிப்பாக
2: பயணப்படும் போது கண்டிப்பாக தனிப்பட்ட ஒரு இது தேவை, பணம் தேவை அப்படின்னு சொல்றீங்க.
3: அவங்க பல பேர்கிட்ட பழகுவாங்க, செலவுச்சிருப்பாங்க, மறந்துடுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஜாக்கிரதையா, ஒரு தடவை அனுபவப்பட்டுட்டேன் மேடம்.
1: சரிங்க,
3: அதுல இருந்து நான் தனியாக காசு வச்சுக்கிடுவேன்.
1: சரி சரிங்க, நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருந்தால் இதனோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்ட்டு, அதாவது பெர்மிஷன் கேட்காம நம்மளுடைய பணத்தை நம்ம செலவழிக்கிறது அப்படின்றது ஒரு அலாதியான ஒரு இன்பம் தான் இல்லையா?
1: கண்டிப்பாக. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, பண சுதந்திரம் அப்படின்னா பெரிய தொகை கையில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 100 இல்லை 1000 நம்ம

0: எதிர்காலத்துக்காக நம்ம கையில சேமிக்கிற பழக்கம் இருக்கணும். சம்பாதிக்காத பெண்கள் கூட வீட்டு செலவை திட்டமிடுறாங்க, செலவை குறைக்கிறாங்க, சேமிக்கிறாங்க. இந்த இப்ப சொன்னாங்க வெளியில காய்கறி வாங்க கொடுக்கிற பணத்தை நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம தோழி என்ன சொல்றாங்கன்றத கேட்டலாம். வணக்கம்.
1: நிறைவான நேயர், வணக்கம்.

0: அதனால் பண சுதந்திரம் அப்படிங்கிறது நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதோட மட்டும் முடிகிறக்கூடிய விஷயம் கிடையாது. என்னிடம் இருக்கிற பணத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி சேமிக்கணும், எதிர்காலத்துக்கு எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்.
1: ஆமாம்.
0: இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் வந்து தோழிகள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க.
1: பணம் எந்த அளவுக்கு பெண்ணுக்கு தேவை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு
0: நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அனுபவப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே கையில் எப்பவுமே பணம் வச்சுக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ இனிமேல் நம்ம கையிலையும் ரூபா வச்சிருக்கணும், நம்மளும் சேமிக்கணும், நமக்கான பொருளை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் அவங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக பெண்ணின் கையில் வந்து பணம் கொஞ்சமாவது இருக்கணும், அவங்களை காப்பாத்திக்க, அவங்களை பாதுகாக்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி.
1: கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்குமே மற்றும் ஒரு வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்க ஆர்ஜே விஜய் மற்றும்
0: நான் உங்கள் பிரியமான பிரேமி. இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தாம் தூம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ராகவேந்திரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
3: கருப்பை நார்த்திசு கட்டிகள் வந்து சிம்டம்ஸ் வந்து காட்டாது. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குறிகுணமும் இருக்காது. நம்ம ஏதாவது அது சிவியர் ஆகும்போது தான், இல்லை ப்ளீடிங் நம்மளுக்கு மாதவிடாய் வந்து அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும்போது நம்ம போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கருப்பை நார்த்திசு கட்டிகள் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதோட சைஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அதாவது 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் வரை வரும். ஆக்சுவலாக கருப்பையோட நீளமே எப்படி அப்படின்னா 3 அங்குலம்தான் இருக்கும், 3 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு தான் இருக்கும். ஸோ இந்த கட்டி வளர வளர என்ன ஆகும், கருப்பையோட சைஸும் வந்து பெருகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கீழே அடிவயிற்றில் வந்து அதிகமான வலி இருக்கும், முதுகு பக்கத்துலேயும் வலி இருக்கும். அதே மாதிரி காலோட பின்பகுதியில் அந்த கெண்டைக்கால் சதை வலி அந்த மாதிரியான வலிகள் வந்து அவங்களுக்கு வந்து உண்டாகும். ஸோ அந்த டைமில் அவங்க பார்க்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கட்டி இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். அது வரைக்கும் அது மைல்டாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதோட சைஸ் அதிகமாக ஆகும்போது தான் சிம்டம்ஸே நம்மளுக்கு தெரிய வரும். வயிறு பெருசாக மீன்ஸ் அந்த கட்டியோட சைஸ் அதிகமாக அதிகமாக யூட்ரஸ் வீங்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு அடிவயிறு ஏதோ ஒரு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கல்லை கட்டி வயிற்றில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்து ஒரு சில

0: ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் வயிறு கீழே அடிப்பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வீங்கி போயிருக்கிற மாதிரி இருக்கும். சித்த மருத்துவத்திலே முக்கியமாக இது வாய்வு போய் அந்த கருப்பையில் தங்குனா, ஸோ அது காற்று உள்ளே போய் தங்கும்போது என்னாகும், அப்படியே பலூன் மாதிரி ஊதி போன மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கும் வந்து கருப்பையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ சிம்டம்ஸ்னு எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து உதிரப்போக்கு வந்து இருக்கும், அதிகமான உதிரப்போக்கு இருக்கும், 3 to 5 days இருக்கிறது நார்மல். அதையும் தாண்டி 5 நாளைக்கு மேலே, ஒரு சிலருக்கு பார்த்தா 2 வாரம் இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சிடும், ஆனால் இடைப்பட்ட நேரங்களில் பீரியட்ஸ் திரும்பவும் ஆகும், 15 days ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி உதிரப்போக்கு போகுது அப்படின்னா கட்டி கட்டியாக போகும், அவங்களுக்கு வந்து நார்மல் ப்ளீடிங்காக இல்லாமல் கட்டி கட்டியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து இந்த உதிரப்போக்கு தான். ரெண்டாவது வந்து வலி இருக்கும். ஸோ வலி எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம அடி வயிற்றில் வலி இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தா முதுகு பக்கத்தில் பின்பகுதியில் வலி இருக்கும், கால் பகுதியில் வலி இருக்கும். அதே மாதிரி பெண்ணும் ஆணும் சேரும்போது, ஸோ அவங்க அந்த டைமில் அவங்களுக்கு இந்த பெயின் வந்து இருக்கும். ஸோ நார்மலாக இருக்காது, இந்த கட்டி இருந்தது அப்படின்னா அவங்க அந்த டைமில் பெயின் வந்து உணர்வாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமான சிம்டம்ஸ், இந்த கட்டி இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சிம்டம்ஸு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு குழந்தையின்மை, குழந்தைக்காக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது அப்படிங்கும்போது பார்க்கும்போது தான் தெரியும் இது வந்து கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கட்டி இருக்கிறதுனால குழந்தையின்மை தடைபடுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதோட சைஸை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்த பொறுத்தும் அது இருக்கக்கூடிய சைஸை பொறுத்தும் தான் குழந்தையின்மை பிரச்சனை வந்து உண்டாகுது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உலக முதல் உதவி தினம் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.
2: மக்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வருது, மெடிக்கலி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக என்ன பண்ணலாம் அந்த இடத்துலங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரியணும் அவங்களுக்கு. ஸோ அதை தான் ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்கிறோம். ரோடு ஆக்சிடெண்ட் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட்டு அவங்கள நம்ம அந்த வாகனத்துலேருந்து வெளியே எடுத்து அவங்கள வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கணும். அவங்க கண்டிப்பாக வந்து ப்ளீட் ஆகிற ஏரியாவை வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கிளாத்து, அந்த நேரத்தில் நம்ம கையில் வெஹிக்கிளில் கூட சில டைம் ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய காட்டன் இல்லைனா கிளாத் வச்சு அந்த ப்ளீட் ஆகிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ண ட்ரை பண்ணோம். ஏதாவது ஃப்ராக்சர் ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு நம்ம ரொம்ப அந்த இடத்த போட்டு இது பண்ணக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது. அதை முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்டெபிளைஸாக வைக்கணும். அவங்க கழுத்து பகுதியிலலாம் வந்து ஏதாவது அடி இருக்குது, கழுத்தில் ஏதாவது இன்ஜுரி இருந்தாலும் கழுத்தை போட்டு ரொம்ப நம்ம ஆட்டி தூக்கக்கூடாது. கழுத்து வந்து ரொம்ப ஸ்டெபிளைஸாக எப்போதுமே வைக்கணும். அதை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம்புலன்ஸ்லேருந்து அந்த போர்டெலாம் கொண்டு வருவாங்க வித் அந்த சர்வைக்கல் காலர், ஸ்டேபிளாக அந்த கழுத்துலாம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் வந்து தூக்கி போவாங்க எங்கே இருந்தாலும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். தென் ப்ளீடிங் ஆகிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் ஹாஸ்பிட்டல் ரெஃபரல் 108 இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, சீக்கிரமாக வந்து ரெஃபர் பண்ணணும். அதுதான் நம்ம சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட் எய்டுன்னு பண்ணணும். கைகளை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம சீக்கிரமாக அதை நம்ம கலெக்ட் பண்ணி வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது தான் வந்து பெஸ்ட்டு. மைல்டாக ஒரு ஐஸ் பாக்ஸ் மாதிரி ஏதாவது, ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு அவைலபிலிட்டி உடனே கிடைக்குமாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நம்ம சீக்கிரமாக ஒரு ரொம்ப ஐஸ் கோல்டாக இருக்கிறது மாதிரிலே எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ மைல்டாக ஒரு ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்து நம்ம கொண்டு போனோன்னா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது தான் வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகிறோமோ அதுக்கு தக்கன அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒவ்வொரு இன்ஜுரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இப்போ சில டைம் அது ரொம்ப இன்ஜுரி ஆயிருந்துன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகிறோங்கிறதுல தான் அது இருக்குது. இவ்வளோ 2 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளேன்னு கட் ஆஃப்லாம் நம்ம சொல்கிறது கஷ்டம். இப்போ கழுத்தில் அடிப்படாமல் இப்போ கை காலில் மட்டும் அடிபட்டுருக்குன்னா நம்ம கழுத்தை வந்து ஓரளவுக்கு இப்போ தலையை தூக்குறதுனால பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது.

பட் சில இன்ஜுரியில் வந்து கழுத்து, நிறைய ஆக்சிடெண்ட்டில் கழுத்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கழுத்து போன் வந்து அந்த போனில் ஃப்ராக்சர் ஆகிருக்கோ, ஏதாவது ஒரு டிஸ்லொகேஷன் ஆகிருக்குன்னா, நீங்கள் தலையை ஹேண்டில் பண்ணும்போது அந்த போன் வந்து நம்ம உள்ளே உள்ள ஸ்பைனல் கார்டை வந்து இன்ஜுரி பண்ணிடுச்சுன்னா, அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நடக்க முடியாமல், கை கால் தூக்க முடியாமல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கழுத்தை போட்டு ரொம்ப நம்ம அசைக்கக்கூடாது, கழுத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக வைக்கணும்னு வந்து சொல்கிறது. சிபிஆர்னால் வந்து அது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. அது ஸ்கூல்னாலும் சரி காலேஜ்னாலும் சரி, திடீர்னு ஒருத்தங்க மயக்கம் மாறாங்க, ஹார்ட் நின்றுடுச்சு அப்படின்னா வந்து நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன் நம்ம பண்ணுவோம், நீங்கள் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சிபிஆர் யாருக்கு பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, சடனாக ஒருத்தங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மயங்கிட்டாங்க, இல்லைனா ஒருத்தங்க வந்து அன்ரெஸ்பான்சிவாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நீங்கள் தண்ணி மூஞ்சில் தெளிச்சு பாருங்கள். கழுத்து பகுதியில் அவங்களுக்கு பல்ஸ் இருக்கான்னு பார்க்க தெரிஞ்சால் நல்லது, பல்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அப்படி எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவங்க சடனாக மயங்கிட்டாங்க, இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க ஃபுல்லாகவே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் மயங்கிட்டாங்க, பல்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் செஸ்ட்டில் ரெண்டு கையை வந்து நம்ம இன்டர்லாக் பண்ணி, இப்போ எனக்கு ஆடியோவில் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது கஷ்டம், நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ கூட பாருங்கள், ஹவு டு டூ சிபிஆர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த சென்டர் ஆஃப் செஸ்டில் நம்ம ரெண்டு கையையும் லாக் பண்ணிவிட்டு, நம்ம எல்போ பெண்ட் ஆகாமல் நம்ம ஃபுல் ப்ரெஷரையும் அவங்க செஸ்டில் வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஒரு 5 to 6 சென்டிமீட்டர் அந்த கம்ப்ரெஷன் இருக்கிற மாதிரி ஒரு 1 மினிட்டில் 100 to 120 times அவ்வளோ ஸ்பீடாக நம்ம கொடுத்தோம்னா, நம்ம துடிக்காத ஹார்ட்டை வந்து வெளியே இருந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து அந்த ஹார்ட்டை துடிக்க வைக்கிற மாதிரி, அந்த ஹார்ட்டை வந்து நம்ம வெளியே இருந்து மசாஜ் பண்ணி அப்படி அழுத்தும் போது ஹார்ட்டில் உள்ள பிளட்லாம் வந்து உடம்புக்கு பிரெயினுக்கெலாம் வந்து சப்ளை ஆகும். ஸோ ஒரு டெம்பரரியாக ஒர்க் பண்ணாத ஹார்ட்டை நம்ம வெளியே இருந்து அழுத்தி கொஞ்சம் பிளட் ஃப்ளோ நம்ம கொடுக்குற மாதிரி. ஸோ இது மீன் வைல் இந்த டைமில் நீங்கள் 108 ரெஃபரல் பண்ணணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டானா ஆட்டோமேட்டிக் டீஃபிப்ரிலேட்டர் இருக்கும், ஏஏடி டிவைஸ் வந்து நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும், அது ஃபாரின்லலாம் வெளியே உள்ள கண்ட்ரீஸ்லலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் நின்றுடுச்சுன்னா சிபிஆர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த டிவைஸ் எடுத்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷாக் டெலிவர் பண்ணி ஹார்ட்டை வந்து துடிக்க வைக்கும். சிம்பிளாக டிவைஸ்லாம் நம்ம ஸ்கூல் காலேஜஸ் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா, யாராவது திடீர்னு மயங்கிட்டாங்க கம்ப்ளீட்லி அன்ரெஸ்பான்சிவ் ஹார்ட் நின்ற மாதிரி இருக்குதுன்னா, அந்த டீஃபிப்ரிலேட் பண்ணோன்னா ஹார்ட் வந்து திரும்ப துடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சிபிஆர் ஃபாலோட் பை டீஃபிப்ரிலேட்டர். சிபிஆர் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ப்ரொசீஜர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நாளில் வந்து சிபிஆர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாக சிபிஆர் பண்ண வேண்டிய நிலமை வரும், அது உங்கள் ஃபேமிலிக்குனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்க்குனாலும் சரி கண்டிப்பாக ஒரு டைம் வரும், அது ஒரு லைஃபையே நீங்கள் ஒரு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக ரத்தம் வருது அப்படின்னா வீட்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சுருப்பீங்க, காட்டன் வச்சுருப்பீங்க, தண்ணி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டன் போட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது டெட்டால் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரிட் அந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இன்ஜுரி இருக்குது அப்படின்னா ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ப்ரெஷன், டைட் கம்ப்ரெஷன் மாதிரி காட்டனை வச்சு நல்லா டைட் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே தையல் போடுறது சூச்சர் போடுறது நம்ம பண்ணுவோம் ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிறதுக்கு. சிம்பிளாக உள்ள ப்ளீடிங்னா நம்ம உடம்பே அதை அரெஸ்ட் பண்ணிடும். நீங்கள் ஒரு காட்டன் வச்சு காட்டனை கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டு கூட நீங்கள் வைக்கலாம், க்ளோஸாக வச்சு கூட வைக்கலாம், அதிலேயே வந்து ஸ்டாப் ஆயிரும். மெயினாக அதை கம்ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாலே நம்ம உடம்பே வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு மேலேயும் ப்ளீட் இருக்குன்னா அப்போ இன்ஜுரி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்ல ஒரு டைட்டான கிளாத்தோ அதை வச்சு நல்ல டைட்டாக ப்ளீடிங் ஆகாத அளவுக்கு அதை கம்ப்ரெஷன் பண்ணி நம்ம இது பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போகணும். அதெல்லாம் ஜென்ரலாக நம்ம தண்ணி குடிக்க கொடுக்கலாம், ஏன்னா ப்ளீட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெளியே எவ்வளோ ப்ளீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த தாகம் அதிகமாக எடுக்கும். ஸோ ரத்தம் அதிகமாக போக போக தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுக்கலாம். மூக்கிலேருந்து நம்ம கீழே விழும்போது அதுக்குள்ளே வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும், அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஈஸியாக வந்து இன்ஜுரி ஆகும். ஸோ அது பொன்னாசி அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஸோ அது எபிஸ்டாக்சிஸ்னு சொல்லுவோம். அது மூக்கிலேருந்து ரத்தம் வரும், மூக்கிலேருந்து ரத்தம் வந்தாலும் நீங்கள் குழந்தைங்கள வந்து படுக்க வைக்கக்கூடாது, அவங்கள வந்து இப்படி உட்கார வச்சு ஃப்ரெண்ட்டில் மூக்கு மேலே அந்த சாஃப்ட் ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்டில் தான் அவங்கள வர சொல்லணும். இப்படி ஃப்ரெண்ட்டில் வச்சுருந்தா அந்த மூக்கில் இருக்க ரத்தம் வந்து அப்படியே கீழே வடிகிற வரைக்கும், தலையை குனிஞ்சு முன்னாடி ஃப்ரெண்ட்டில் வைக்கணும், பின்னாடி வச்சிங்கன்னா அந்த ரத்தம் வந்து நுரையீரலுக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான இது கூட வாய்ப்பு இருக்குது. முன்னாடி வந்து ரத்தம் வடிகிற மாதிரி ஒரு சிங்க்லேயோ எதுலேயோ அந்த மாதிரி வச்சு ரத்தம் வடிகிற அளவுக்கு அதில் நம்ம வச்சுருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அது அரெஸ்ட் ஆயிரும், அப்படி அரெஸ்ட் ஆகலைன்னா நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இஎன்டி டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க அதுக்குள்ளே ஒரு பஞ்சு மாதிரி வச்சு மருந்து போட்டு பஞ்சு மாதிரி வச்சு அதை அரெஸ்ட் பண்ணுவோம். ஜென்ரலி மூக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியா, அங்கே வந்து நம்ம

ஐஸ் கட்டி வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. அதை ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்து நம்ம வைக்கிறது. ஏன்னா அதில் உள்ளதெல்லாம் வந்து எண்டாட்ரிஸ், சில டைம் எண்டாட்ரிஸ்னால் அதுதான் வந்து லாஸ்ட் பிளட் சப்ளை மாதிரி இருக்கும். ஸோ மைல்டாக ஒரு இது மாதிரி அவுட்டர் கம்ப்ரெஷன் வேணால் கொடுக்கலாம், பட் உள்ளே கொண்டு போய் நம்ம ஐஸ் கட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறதுலாம் வந்து ஐடியல் கிடையாது. தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அந்த கிளாத், நம்ம மேலே என்ன கிளாத் போட்டிருக்கோமோ அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்க்கு கொண்டு வரணும். தண்ணியில் விட்டு நல்ல ரன்னிங் வாட்டரில் வந்து நீங்கள் காட்டலாம், சர்ஃபேஸை வந்து நீங்கள் காட்டலாம். மற்றபடி ரொம்ப சோப்பு, இந்த தோசை மாவு, காஃபி பவுடர் அந்த மாதிரி, இங்க் அந்த மாதிரி எதுவுமே வந்து போடக்கூடாது. ஜஸ்ட் தண்ணியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆயின்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கொட்டிட்டு தான் வரணும். ஏன்னா அந்த ஸ்கின் சர்ஃபேஸ்லாம் அவுட்டர் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் பேர்ன்ஸ் வந்து, அதுக்கு தக்கன நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம் ட்ரீட்மெண்ட். அதுக்கு தக்கன பேர்ன்ஸ் வார்ட்லாம் வந்து ஜிஹெச்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், சிம்பிளாக வந்து ரன்னிங் வாட்டர் ஃபாலோட் பை ஆயின்மெண்ட் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆயின்மெண்ட் போட்டு கொஞ்சம் நாள்லேயே வந்து சின்ன சின்ன பேர்ன்ஸ் க்யூர் ஆயிரும் ஈஸியாக. தீ அணைக்கிறதுக்கும் தண்ணி தான் பெஸ்ட்டு, தண்ணி தான் பெஸ்ட்டு. அந்த கிளாத் வந்து ஒட்டிக்கும், இப்போ சில்க் கிளாத்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒட்டிக்கும், அது வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தீ காயத்தை பொறுத்த அளவில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். தீ காயம் படாத அளவுக்கு பார்த்துக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லுவேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுறது தான் எல்லா இடத்துலையும். இப்போ தீக்காயம், இப்போ ஃபயர் வாக்ஸ், அங்கே எங்கே நம்ம வெடி வெடிக்கிறோன்னா அதை தக்கன நம்ம கேர்ஃபுல்லாக தண்ணி மண் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தீக்காயத்தை அவாய்ட் பண்ணணும் வரும் பட்சத்தில். தண்ணி மண், வேறு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரியும் நம்ம வீட்லேயும் வச்சுக்கிறதும் வந்து சேஃப்டி தான். எலும்பு முறிவுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து அந்த இடத்த போட்டு ரொம்ப அசைக்கவே கூடாது. அது ரொம்ப அசைச்சோன்னா அதுக்கு நடுவில் உள்ள ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆயிரும் ஈஸியாக. அந்த எலும்பு குத்தி ரத்த குழாய்கள்லாம் வந்து ப்ளீடிங் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ காலில் எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக 108 கால் பண்ணி ரெஃபருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிடணும். தென் அந்த இடத்த வந்து ரொம்ப அசைக்காமல், எவ்வளோ தூரத்துக்கு அதை அசைக்காமல் தூக்கி ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு நம்ம வண்டியில் ஏற்றுறோங்கிறது தான் முக்கியம். முடிஞ்சால் ஏதாவது ஸ்ப்ளிண்ட்டுன்னு சொல்லுவோம், சைடில் ஒரு ரெண்டு கட்டை மாதிரி ஒரு துணி மாதிரி சுற்றி விட்டோம்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு மூமெண்ட் இருக்காது. ஸோ அந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணாமல் அதை அசைக்காமல் பூ மாதிரி அதை நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு வரணும். ரத்தம் வந்தால் நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தை வச்சு கொஞ்சம் மைல்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, இல்லைனா தண்ணியில் நினச்சி அதை ஒரு ரேப் பண்ணி பொறுமையாக அதுக்கு மேலே அது ரத்தத்தை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ரொம்ப வந்து இப்போ கையை போ காலை போட்டு அசைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. இப்போதும் ஒரு காட்டன் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி மைல்டாக நம்ம பைக்கில் காரில் வச்சுருக்கிறது நல்லது. இப்போ காட்டன் இருந்ததுன்னா பிளட்டை மட்டும் வெளியே போகாமல் வந்து கொஞ்சம் கம்ப்ரெஷன் கொடுக்கறது தான் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ். ப்ளீடிங் இருந்து தான் ஃப்ராக்சர் இருக்கும்னு இல்லை, ப்ளீடே ஆகாமல் கூட ஃப்ராக்சர் கால் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க காலை எடுத்து போட்டு தேய்ச்சி சரியாயிரும்னு போட்டு தேய்ப்பாங்க சில பழைய காலத்துலலாம். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சாங்கன்னா ஃப்ராக்சரும் கூடும், அதனால ரத்த குழாய்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அது வந்து டேஞ்சர். அது வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து ரோல் அவுட் பண்ணாமல் இந்த மாதிரி தடவி விடுறது, பக்கத்தில் போய் கட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. இப்போ ஸ்னேக் பைட் பொதுவாக எங்கே இருக்கும், ஃபார்மர் அவங்க தோட்டத்தில் நிற்கும் போது அங்கே தான் வரும். ஸோ ஸ்னேக் பைட் பாம்பு கடிச்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக டென்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப பயந்துக்கிட்டாங்கனாலே அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது விஷத்தன்மை ஈஸியாக வந்து மேலே ஏறும். மோஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 70-80% ஸ்னேக் பைட் வந்து நான் வெனமஸ் ஸ்னேக் பைட் தான், அதில் பெருசாக காம்ப்ளிகேஷன் இருக்காது. அந்த கடித்த இடத்துல உள்ள ரத்தம் மட்டும்தான் இருக்கும், அதுவும் வந்து சரியாக இருந்தனாலே. பட் ஒரு 20-30% மக்களுக்கு தான் அது விஷத்தன்மை உள்ள நல்ல பாம்பு, கட்டுவிரியன் பாம்பு அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. இன்னொன்று இந்த மாதிரி தான், இப்போ காலில் கடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஜாயின்ட் பகுதியை நீங்கள் ரொம்ப மூவ் பண்ணக்கூடாது. அந்த காலை வந்து அசைக்காமல் அந்த எப்படி ஃப்ராக்சர் ஆச்சு நான் அதுக்கு சொன்னோம்னா அதே மாதிரி ஒரு ஸ்ப்ளிண்ட் மாதிரி சைடில் கட்ட மாதிரி வச்சு துணி மாதிரி கட்டி அந்த காலை அசைக்காமல் நம்ம வச்சுருக்கணும். அந்த காலை நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணி அசைக்க அசைக்க தான் வந்து ரத்த ஓட்டம் நிறைய இதாகும், உடம்புல ஃபுல்லாக அந்த விஷத்தன்மை சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைட்டாக தண்ணி விட்டு கழுவுனா கூட போதும், பட் ரொம்ப வந்து இந்த படத்தில் கட்டுற மாதிரி வாய் வச்சு நம்ம அந்த ரத்தத்தை எடுக்கிறது வைக்கிறது, அதை கிழிச்சு விடுறது, அதுக்கு மேலே வந்து இந்த கட்டி விடுவாங்க, கயிறு கட்டி விடுறது, இது கட்டி விடுறதுலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா ஸ்னேக் பைட்டான ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், சில ஸ்னேக் பைட்லாம் வந்து ரொம்ப அந்த மசிலையே வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கட்டி விட்டுருந்தீங்கன்னா ரத்த ஓட்டமே ஒழுங்காக போகாது, அது வந்து காலையே எடுக்கிற நிலைமையாக கூட போயிடலாம். அண்ட் சில டைம் கட்டி விட்டுருந்தீங்கன்னா விஷம் வந்து அதுலேயே தங்கியிருக்கும்,

ஹாஸ்பிட்டல் வந்து திடீர்னு அது அவுத்தோன்னா மொத்தமாக உள்ள விஷமும் மொத்தமாக உள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து கடிக்கிறதோ இல்லை பிளேடை வச்சு கிழிக்கிறதோ இல்லைன்னா ஏதாவது கயிறு கெட்டுறதோ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா, இப்போ நல்ல பாம்புலாம் கடிச்சதுன்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே அது வரணும் மினிமம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நரம்பு மண்டலமே வந்து பாதிக்கும், கண் ரெண்டு ரெண்டாக தெரிகிறது, அப்படியே வந்து தலையை தூக்க முடியாமல், அப்படியே வந்து வந்து மூச்சே விட முடியாமல் வந்து காம்ப்ளிகேஷன் வந்துடும். பட் இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு குளுக்கோஸ் மருந்து மாதிரி ஆன்டி ஸ்னேக் வெனம் ASV-னு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதை போட்டோம்னா எந்த ஸ்னேக் பைட்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக போட்டோம்னா வந்து கண்டிப்பாக ரெக்கவரியும் பாசிபிள், ஈஸியாகவே பாசிபிள். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து காம் டவுன் பண்ணணும், டென்ஷன் ஆகாதீங்க, காம் டவுன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ரொம்ப அசைக்காமல் வைக்காமல் ரொம்ப நடக்க வைக்காமல் அவங்கள அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர்றது தான் வந்து பெட்டர் சாய்ஸ். நிறைய மக்கள் கூடுற இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட் எய்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு யாராவது மயங்கலாம், ஸ்கூல்லேயே கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திடீர்னு வந்து மயக்கமாவாங்க. ஸோ அப்படி மயக்கமாகும்போது அவங்கள நம்ம சிம்பிளாக மயக்கமாகறது வேறு, அன்கான்ஷியஸாக இருக்கிறது வேறு. இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக இப்போ ஒரு ரத்த சோகை இருக்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் சாப்பிடாமல் காலையில் வந்தாலே அப்படியே மயங்கிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பல்ஸ் பார்க்க தெரிஞ்சிருக்கணும், கையில் கழுத்துலலாம் எப்படி பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு சிபிஆர் பண்ணணும்னு தேவையில்லை. பல்ஸ் இல்லாமல் மயக்கமாயிட்டாங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா தான் வந்து சிபிஆர். பல்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம சிபிஆர் பண்ணணும்னு தேவையில்லை, அது சிம்பிளாக அனிமியாக இருக்கலாம். ஒரு பிளட் ப்ரெஷர் மிஷின் வந்து வச்சுக்கிறது வந்து நல்லது, பிபி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். சுகர் எதுவும் சில பேருக்கு சுகர் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து சுகர் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஒரு சுகர் பார்க்குற மிஷினும் வந்து வச்சுக்கலாம், ஏதாவது சீனி கரைச்சி கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி உப்பு சீனி போட்டு கரைச்சி இந்த மாதிரி சிம்பிள் மயக்கத்துக்கெலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க பல்ஸே இல்லை அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக வந்து சிபிஆர் பண்ண வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் டீஃபிப்ரிலேட்டர் மிஷின் எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்து கம்பல்சரியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம தான் அவேர்னஸ் கொடுக்கணும், சிபிஆர் டெக்னிக் வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டு கையை நம்ம லாக் பண்ணிவிட்டு அந்த சென்டர் ஆஃப் செஸ்ட்டில் ஒரு 100 to 120 times வித்தின் 1 minute நம்ம வந்து ஒரு அன்ரெஸ்பான்சிவாக இருக்கும் கொடுக்கும்போது அது அந்த ஹார்ட்டை வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி தான். ஸோ சிபிஆர் வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போய் கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. வேறு இன்னொரு விஷயம் வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது சோக் ஆயிரும், நம்ம தொண்டைக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக அது வந்து மூச்சுக்குழாய்க்குள்ளே போயிடும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு மூச்சு விடாமல் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹெய்ம்லிக் மேனுவர்னு ஒரு மேனுவர் இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு வந்து நீங்கள் வீடியோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த பர்சனுக்கு பின்னாடி போய் அவங்க கையை ஒரு ஃபிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி ரெண்டு கையையும் அவங்க இடுப்பு பகுதியில் சுற்றி கட்டிட்டு வயிறு பகுதியில் வந்து நல்லா அழுத்தி மேலே தள்ளுற மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி கொடுக்கணும். அந்த டெக்னிக் எப்படின்னு எல்லோரும் வீடியோவில் பார்க்கணும். ஏன்னா சோக்கிங்கும் ரொம்ப காமன் தான், திடீர்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாருக்குனாலும் சோக்கிங் ஆகலாம். ஸோ ஒருத்தர் கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த பொருள் வந்து ஈஸியாக வெளியில் வரும். இது குழந்தைங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது இதுவும் ஒரு உயிர் காக்கிற ஃபஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் தான், இதுவும் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சில டைம் தனியாக இருக்கும்போதும் இந்த மாதிரி மாட்டிடுச்சுன்னா ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அப்போது ஒரு சேர் இருந்தால் கூட அந்த சேர் மேலே போய் நம்ம வயிறை வந்து அழுத்தி கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். உடன் சேரில் பின்னாடி போய் நின்றுட்டு முன்னாடி நம்ம அதுக்கு மேலே குனிஞ்சு அதுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி அழுத்தினோன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை யூடியூப் வீடியோ பார்த்து கண்டிப்பாக இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, சிபிஆர் டெக்னிக், ஹேம்லிக் மேனவர்னால் என்னது. ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். காயின் முழுங்குறது, முழுங்கின காயின் வந்து நம்ம இப்போ உணவு குழாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போகுதுன்னா அது கண்டிப்பாக வந்து வெளியில் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும், எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்ப்பாங்க, அது ஒரு 1 or 2 days வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரலன்னா எண்டோஸ்கோப்பி போட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம், அது வேறு. பட் அதே இது மூச்சு குழாய்க்குள்ளே போயிட்டுனா தான் வந்து ரொம்ப ரிஸ்க். ஸோ அப்போ இந்த மாதிரி மெனோவர்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோன்னா அது ப்ராங்கோஸ்கோப்பி அந்த மாதிரி போட்டு அதை எடுக்கலாம். மற்றபடி இந்த பொம்மையில் உள்ள சின்ன சின்ன பேட்ரிஸ் முழுங்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க். ஸோ பேட்ரிஸ் உள்ள பொம்மைகள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கி கொடுத்துட்டீங்க தெரியாமல் முழுங்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு வரணும், உடனே அதை எடுக்கணும். ஏன்னா பேட்டரி வந்து நம்ம உணவுக்குள்ளாலே இருந்ததுன்னா அந்த வச்சு ஓட்ட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி ஓட்ட போட்டுருச்சுன்னா அது உயிருக்கே வந்து ஆபத்தாக இருக்கும். இப்போ சாதா காயின் வேறு ஏதாவது முழுங்கினா கூட, இப்போ ஏதாவது ஃபுட்டில் உள்ள கொட்டை மாதிரி ஏதாவது முழுங்கினா கூட அது தன்னாலே வெளியில் வந்துடும். பட் உணவு குழாயில் வர்றது ஓகே தான், பட் மூச்சு குழாயில் போகிறது எமர்ஜென்சியாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மீன் முள்ளும் இப்போ உணவு குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அதையும் நம்ம ஹெம்லிக் மேலே தான் பண்ணி ஆகணும். பட் அதே இந்த தொண்டையில் சிக்கி இருக்கு

அப்படிலாம் இருக்கிறது வந்து அதுக்கு வந்து நம்ம சோறு கொடுக்கலாம். அது கொடுத்தா வந்து சில டைம் நம்ம தண்ணி குடிக்கும் போதே அது சிக்கி இருக்கிறதெல்லாம் தன்னாலே வந்து உள்ளே போயிடும். போகாத பட்சத்தில் நம்மளுக்கு தொண்டையில் நிற்கிது வலி இருக்குன்னு பட்சத்தில் நம்ம ஒரு இஎன்டி டாக்டரை நம்ம வந்தோம்னா அவங்க அந்த லெரிங்கோஸ்கோப்பி போட்டு அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம அதை வந்து எடுத்து விட்டுடலாம். ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ பொதுவாக ரொம்ப காமன். நீங்கள் திடீர்னு ஹார்ட் அட்டாக் பொறுத்தளவில் ஸ்ட்ரோக் பொறுத்தளவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து காலையில் தான் அது காமனாக வரும். தூங்கி எழுந்திரிச்சோன்னே எல்லா டைம்லேயும் வரலாம், பட் காலையில் வந்து காமனாக வரும். உங்களுக்கு சென்டர் ஆஃப் செஸ்ட்டில் ஒரு அழுத்துற மாதிரி வலி, இடது கைக்கு பரவுது, கூடவே வாமிட்டிங், வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அது செஸ்ட் பெயினாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படின்னா இந்த ஒரு 3 டேப்லெட் சொல்கிறேன், அது எல்லாருமே வந்து வீட்டில் வச்சுருக்கணும். ஆஸ்பிரின், குளோபிடோக்ரில், அட்ரவாஸ்டாட்டின். இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் வந்து 300 mg, குளோபிடோக்ரில் 300 mg, அட்ரவாஸ்டாட்டின்ங்கிற கொலஸ்ட்ரால் டேப்லெட் 80 mg. இது ஒரு 75 mg, 150 mg அந்த மாதிரி ஃபார்முலேஷனில் வரும். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த 3 டேப்லெட்ஸும் வீட்டில் எல்லாருமே வச்சுருக்கணும். யாராவது இப்படி செஸ்ட் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக அந்த கிராம பகுதியிலேருந்து நம்ம சிட்டி வர்றதுக்கே டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெயின் சொல்கிறாங்க அப்படின்னு

0: ஆஸ்பிரின், க்ளோபிடோக்ரில், அட்ரவாஸ்டாட்டின். இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் வந்து 300 mg, க்ளோபிடோக்ரில் 300 mg, அட்ரவாஸ்டாட்டின்ங்கிற கொலஸ்ட்ரால் டேப்லெட் 80 mg. இது ஒரு 75 mg, 150 mg அந்த மாதிரி ஃபார்முலேஷனில் வரும். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த 3 டேப்லெட்ஸும் வீட்டில் எல்லாருமே வச்சுருக்கணும். யாராவது இப்படி செஸ்ட் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக இந்த கிராமப்பகுதியிலேருந்து நம்ம சிட்டி வரதுக்கே டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெயின் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆஸ்பிரின் மாத்திரையை மட்டும் நல்லா செவச்சு சாப்பிட சொல்லிவிட்டு, மற்ற 2 வகையான மாத்திரையும் தண்ணி குடித்து அப்படியே வந்து முழுங்க சொல்லிவிட்டு, நீங்கள் 108 கால் பண்ணி உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஹேண்ட் ரொம்ப வந்து அசைஞ்சு நடக்கிறது வைக்கிறதுலாம் வந்து, நான் செஸ்ட்டு எனக்கு வலி இருந்தாலும் நான் நடந்துருவேன் அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க, பட் வந்து அவங்கள நடக்க வைக்கக்கூடாது. அந்த ஹார்ட்டுக்கு எவ்வளோ தூரம் ரெஸ்ட்டு கொடுத்து இந்த மாத்திரையை கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரமோ, அது வந்து அவங்க ஹார்ட்டை வந்து, அவங்க வந்து உயிரை வந்து பாதுகாக்கும். ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த சென்டர் ஆஃப் செஸ்டில் வந்து ரொம்ப அழுத்துற மாதிரி வலி, இந்த இடது கைக்கு பரவுது, வேர்த்து கொட்டிட்டு வருது. ஸோ இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸாக இருக்கலாம். சில டைம் நம்மளுக்கு வயிறு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கிறது, அது வேறு. ஸோ அதுக்கு தெரியாமல் நீங்கள் மாத்திரையை போட்டீங்க அப்படின்னா ஏதாவது செய்யமான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் வந்து ஏற்படாது. பட் ஜென்ரலாக நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் பெயின் வந்து நீங்கள் அந்த பேஷண்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த வாமிட்டிங் கூட வந்து ஸ்வெட்டிங் ஆகிறது, அந்த அழுத்துற மாதிரி வலிங்கிறது வந்து, அதுவும் குறிப்பாக காலையில் வர டைம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு க்ளூஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த க்ளூ படி வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இல்லை ஒரு லைட்டாக ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் ஒரு இசிஜி எடுத்து பார்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் வந்து பெருசாக ஏற்படாது. குழந்தைங்களுக்கு முதல் உதவின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படலாம். எக்கு சாப்பிட்டா, ப்ரான் சாப்பிட்டா, சில பேருக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸான அல்ல மைல்டு அலர்ஜினா நம்ம அப்படியே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், ஊசி போடுவாங்க, சரியாயிரும். பட் சில டைம் எமர்ஜென்சியாக அங்கே வச்சே நம்ம ஊசி போடுற மாதிரி. ஸோ அது வந்து அனஃப்ளாக்சஸ்ன்னு சொல்லுவோம். சில பேருக்கு சிம்பிள் எறும்பு கடிச்சா கூட, இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ப்ரான் மீன் வகைகள் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப இன்டென்ஸான அலர்ஜி, இந்த உதடுலாம் வீங்கி, நாக்கெல்லாம் வந்து வீங்கி, மூச்சுடவே கஷ்டப்பட்டு உடம்புலாம் ரேஷ் மாதிரி டெவலப் ஆகி சடனாக கூட மயக்கம் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் எமர்ஜென்சியாக அட்ரினலின்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போடணும். அது தோல்லே யாருனாலும் போட்டுக்கலாம், பட் அந்த இன்ஜெக்ஷனை வந்து நம்ம வாங்கி வைக்கணும். இந்த குறிப்பாக அந்த அனஃபிளாக்சஸ்க்குன்னு ஃபார்முலேஷனில் அந்த அட்ரினலின் அந்த ஃபார்முலேஷனில் வந்து இருக்கும். ஸோ இது ஸ்கூல், காலேஜஸ், பஸ் எல்லா இடத்துலையுமே ஃபாரினில் வச்சுருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து பெருசாக அது அவைலபிலிட்டி இல்லை, அவேர்னஸும் இல்லை. ஸோ ஃபுட்டுனால ஏற்படக்கூடிய சடன் அலர்ஜி, நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏதோ சாப்பிட்டு அடுத்த செகண்டில் அலர்ஜி ஆகுது அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக அனஃப்ளாக்சஸாக இருக்கும். அதுக்கு அந்த அட்ரினலின் இன்ஜெக்ஷன் தாராளமாக நீங்கள் யாருனாலும் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும். ஏன்னா வித்தின் அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர 5 நிமிஷத்துலேயே கூட அவங்க உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அது கம்மியான ப்ரெஷர்னால மயங்குறாங்களா, ஹை ப்ரெஷர்னால மயங்குறாங்களான்னு தெரியும். கம்மியான ப்ரெஷரில் மயங்கினாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், அவங்கள படுக்க வச்சுட்டு காலை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுற மாதிரி தலைகாணி கால் பகுதியில் வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சால்ட்டு சுகர் போட்டு ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி குடிக்க கொடுத்துட்டு, ஸோ லோ பிபிக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் எய்ட் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி சிபிஆர் டெக்னிக், ஹேம்லிக் மேனோவர், இந்த மாதிரி ஆஸ்பிரின், க்ளோபிடோக்ரில், அட்ரவாஸ்டாட்டின், இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன பண்ணணும், ஒரு காலில் அடிபட்டால் என்ன பண்ணணும், ஸ்னேக் பைட் ஆச்சுன்னா என்ன தெரியணும், ஒரு குழந்தை திடீர்னு ஏதாவது முழுங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணுங்கிறது, இது வந்து எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்கூலில் இருந்தே, ஸ்கூல் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எஜுகேஷனாகவே நம்ம வந்து ஒரு அவங்க புக்லேயே வந்து நம்ம அதை சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இனிமேலாவது கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்தே ஒரு ஃபஸ்ட் எய்டை வந்து ஒரு லெசனாக வந்து கண்டிப்பாக வந்து டீச் பண்ணணும். ஸோ அப்படினா தான் அது ஒரு இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம பார்க்க முடியும். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி வரும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். பட் நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இல்லை நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் எய்டுங்கிறது வந்து ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு. சிம்பிள் ஃபஸ்ட் எய்டு நிறைய இருக்குது, பட் அதுக்கு மேலே அந்த சிபிஆர் டெக்னிக்லாம் நம்ம தெரிஞ்சுன்னா ஒரு உயிரையே நம்மளால் பாதுகாக்க முடியும். நம்ம டாக்டர்ஸ் ஐசியூவில் போய் வந்து தான் வந்து டாக்டர்ஸ் பாதுகாக்கணும்னு இல்லை, டாக்டரே இல்லாமல் நீங்களே வந்து உயிரையே பாதுகாக்க முடியும். அது எவ்வளோ மேலான விஷயம். ஸோ அதனால் ஃபஸ்ட் எய்டை வந்து எல்லோரும் ஆர்வமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
1: உலக முதல் உதவி தினம் குறித்த ஆலோசனைகளை வழங்கியவர் பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவசுந்தர் அவர்கள்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:30. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் நலம்தானா, இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் எலும்புகள் வலுப்பெற சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம உடம்போட வலிமையான ஆதாரமாக இருக்கிற எலும்புகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம உடம்புக்கு வடிவத்தையும் தசைகளுக்கு ஆதரவையும் கொடுக்கறது எலும்புகள் தான். ஆனால் எலும்புகளோட ஆரோக்கியத்தை பற்றி நாம் பல நேரம் கவனிக்கிறதே இல்லை. எலும்புகள் வலுவாக இருக்கணும்னா தினசரி உணவில் என்னென்ன சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எலும்புகளுக்கு முக்கியமாக தேவைப்படுற சத்துன்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது கால்சியம் தான். பால், தயிர், மோர், பன்னீர் போன்ற உணவுகளில் கால்சியம் கிடைக்குதுங்க. பால் பொருட்களை எடுத்துக்க முடியாதவங்க எள், கேழ்வரகு, கீரைகள், சோயா போன்ற உணவுகளையும் உணவில் சேர்த்துக்கலாம். தினசரி உணவு சின்ன சின்ன மாற்றங்களோட சத்தானதாக இருந்தாலே எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஆதரவாக இருக்கும். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து SBB பாடிய பாடல் கேட்டுகிட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

35 நிமிடத்தில் நீங்கக்கூடிய நிகழ்ச்சி நலம்தானா இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் எலும்புகள் வலுப்பெற சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. சரி, கால்சியம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம உடம்பு கால்சியத்தை சரியாக பயன்படுத்த வைட்டமின் டியும் ரொம்பவே முக்கியம். முட்டையின் மஞ்சள் கரு, சில வகை மீன்கள் போன்ற உணவுகளில் வைட்டமின் டி கிடைக்குது. அதோடு உடலுக்கு தேவையான அளவு சூரிய ஒளியும் வைட்டமின் டி கிடைக்க உதவும். அதனால சத்தான உணவும் சரியான வாழ்க்கை முறையும் சேர்ந்தால்தான் எலும்புகளை பாதுகாக்க முடியும். அதே மாதிரி எலும்புகளுக்கு புரதமும் தேவை. முட்டை, மீன், பருப்பு, பயறு, கொண்டக்கடலை, சோயா போன்ற உணவுகளில் புரதம் கிடைக்குதுங்க. கீரைகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றையும் தினசரி உணவில் சேர்த்துக்கணும். ஒரே ஒரு உணவை மட்டும் அதிகமாக சேர்த்துக்க கூடாது. பலவிதமான சத்தான உணவுகளை அளவோடு எடுத்துக்கிறது தான் சிறந்த உணவு முறை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. திரிசூலம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:41 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில எலும்புகள் வலுப்பெற சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. உணவோட சேர்த்து நம்ம வாழ்க்கை முறையும் கொஞ்சம் கவனிக்கணும். நடைப்பயிற்சி, உடல் எடையை தாங்கும் வகையிலான சரியான உடற்பயிற்சிகள் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு உதவலாம். நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காம அவ்வப்போது எழுந்து நடக்கிற பழக்கமும் ரொம்பவே நல்லதுங்க. புகைப்பிடித்தல், அதிகமாக மது அருந்துதல் போன்ற பழக்கங்களை தவிர்ப்பதும் எலும்புகள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உடல்நலத்துக்கும் நல்லது. இப்போ உங்களுக்காக ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நீங்களே அடுத்ததாக குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்க 9443363 7 9 4 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:01 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டிருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் எப்போவுமே நிறைய தண்ணீர் குடிச்சுக்கோங்க. தண்ணீர் பாட்டிலை எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும், நிறைய நிறைய தண்ணி குடிங்க. தண்ணீர் நிறைந்த காய்கறிகள் மற்றும் தண்ணீர் நிறைந்த பழங்களை தேடி தேடி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக, அதாவது நீங்கள் விரும்பிய பாடலை கேட்கும் நிகழ்ச்சி குக்கோ நேர்விப்பு பாடல் நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் சாய்ஸ் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்குறதுக்கு 9443367949 என்கிற எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். ஓகே, நிகழ்ச்சியில் முதல் பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டிருக்கிறாங்க மருது திரைப்படத்திலேருந்து, நல்லூர்லேருந்து கிறிஸ்டி அரவிந்த். அவங்களுக்காக விருப்ப பாடல் முதல் பாடலாக வந்துகிட்டே இருக்குது காற்றலைகள்.

மருது திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு மெலடிக்கான சாங் கேட்டு முடிச்ச நேரம் 2 மணி 7 நிமிடங்கள் ஆயிட்டுருக்குது. லைனாக பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9443336 7 9 4 என்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச சாங், பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கான பாட்டை நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலமா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உடையாம்புலியிலேருந்து அபிஷேக் அனீஸ் கேட்டிருக்காங்க. ரட்சகன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
2: குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாருமே சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். சாருமதி அவங்களுடைய பாடல் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. வேங்கை திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: காலங்காத்தாலே அடிக்கிற வெயில் வந்து மதிய வெயிலாக இருக்குது. அப்போ மதிய அடிக்கிற வெயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிலம போயிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த வெயிலில் தாக்கு பிடிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ரொம்ப வந்து உடம்பு வந்து ஹீட்டாகிற விஷயம்லாம் நிறைய பண்ணாதீங்க. ஏன்னா வெளியும் தட்பவெப்பம் வந்து அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது, உள்ளே சாப்பிட்றதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கோபப்படுறது, நிறைய எமோஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுறது, இது எல்லாமே சேர்த்து உடம்பையும் ஒரு வழி பண்ணிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. எங்கெல்லாம் நிழல் கிடைக்குதோ, எங்கெல்லாம் இது பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிழல் எடுத்துக்கோங்க, இளைப்பாறிக்கோங்க. உங்கள் எமோஷனையும் இளைப்பாறாமல் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இந்த உடல்நிலையும் நாங்கள் நல்லபடியாக வச்சுக்க முடியும், இந்த கிளைமேட்டையும் நீங்கள் சமாளிக்க முடியும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆரியங்காவூரில் இருந்து கேட்டிருக்கிறாங்க விருப்பப்பாடல், சரஸ்வதி கனக சபாபதி அவங்களுடைய விருப்பப்பாடல் வந்துகிட்டே இருக்குது காற்றடைகளில் சுறா திரைப்படத்திலிருந்து.

அதிரடியான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:26 ஆயிட்டு இருக்குது. கோ நேர் பாடல் நிகழ்ச்சியில் 9443367949 என்கிற எண்ணில், எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்களோட பெயரை மெசேஜ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பாளையங்கோட்டை வைஷ்ணவி கேட்டிருக்கிறாங்க, மின்னலை திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது பாடல், கேளுங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
2: 20 தூங்குறப்போ எல்லாருமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், என்ன அப்படின்னா இந்த ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு ரேடியேஷன் மூலமாக தான் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இரவில் நீங்கள் வந்து சில பேருக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், திடீர்னு தூக்கத்தில் எழிஞ்சிருவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது என்ன அப்படின்னா அவங்களால டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு ஆழமான தூக்கத்துக்கு அவங்களால போக முடியாது. எதனால அப்படின்னா இந்தந்த சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அந்த தூக்கத்தில் வந்து பாதிப்படையும் அப்படின்ற மாதிரியான தகவலும் இருக்குது. அதனால வீட்டில் எல்லாரும் நீங்கள் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய்ஃபை இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ரேடியேஷன் வரக்கூடிய பொருட்களை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க, சூப்பராக தூங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன அப்படின்னா பாட்டு கேட்க போகிறோம்.

நேரம் 2:39 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டுருக்கிற அதே வேளையில் அடுத்த பாடலுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். கேட்கறதுக்காக நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேட்டைக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க பார்வதி. மதுரையிலேருந்து அவங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586944.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேரம் 2:45 ஆயிட்டு இருக்குது. குக்கோ நேர் பாடல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் சாய்ஸ் மூலமாக நேர்கள் எல்லாருமே பாடல் கேட்டுருக்குறாங்க. அதே வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததா ராணி சென்னையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. லேசா லேசா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
5: நேரம் 2:50 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்க போகிறோம். தேவ சகாயம் கோவில் நாடனூர் பகுதியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக விருப்ப பாடல் கோகுளம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது காற்றலைகளில் FM Rainbow 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586944.
2: நேர்களின் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒழித்த பாடல்களோடு கேட்டிருந்தாங்க நிறைய பேருடைய பாடல். யாரெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, தேனிலேருந்து கார்மிக கண்ணன், விஜயா ரவிமுருகன் மற்றும் பாப்பாங்குளத்துலேருந்து மணி, குருவன்கோட்டையிலேருந்து முருகன் மற்றும் தீபக், காலம்குளத்துலேருந்து கனி ரவி, முன்னிற்பலத்துலேருந்து பிரதீக்ஷா, கோவையிலிருந்து ராஜேஷ், அபி, அனி மற்றும் காமராஜ் நகர்லேருந்து ஜான்சன், வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி, ஜெயராணி, சோளச்சேரியிலிருந்து முருகேசன் காளியம்மாள், ஆரியங்காவூர்லேருந்து இந்திரா பாக்கியலட்சுமி சரவணகுமார், கோவில்பட்டியிலேருந்து பொன்மலர் சுதா செல்வி, சிவநாடனூர் பகுதியிலிருந்து மாரிஸ், வீரபாண்டிய பொலிக்குளம் பகுதியிலிருந்து மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, முருகலட்சுமி, சதீஷ்குமார், இதில் எல்லாருமே பாடல் கேட்டிருந்தாங்க. பாடல் கேட்ட அனைத்து நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. காற்றலைகளில் திருநெல்வேலியிலேருந்து உஷா கேட்டிருக்கிறாங்க, முதல் மரியாதை திரைப்படத்துலேருந்து நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுக விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்சுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்சிலோவில் இன்று தொடங்கியது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையருவி. இன்னைக்கு நம்ம திரையருவி நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல்கள் மற்றும் பாடல்களோட வரிகளை கொண்டு வந்திருக்கேன். கண்டுபிடிச்சி அசுதா நீங்க ரெடிங்கன்னா கால் பண்ணுங்க 0462251132 அல்லது 0462251133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சி பேச போற முதல் அன்பினேயர் யாரு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? விஜயா பேசுறீங்களா? உங்களுக்காக ஒரு பாடல் பிளே பண்றேன், அது என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு மியூசிக் வரும், நீங்க தான் பாடல் சொல்லணும்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: சரியாவே கேட்கவே
0: இல்லையே. சரியாவே கேட்கலையா? சரி, உங்களுக்காக திரும்பியும் போடுறேன். நல்லா கவனிச்சு கேட்டு என்ன பாடுறேன்னு சொல்லிடுவீங்களாம் டக்குன்னு.

0: கண்டுபிடிச்சிங்களா? தமிழ் செல்விலாம் இல்லையே, இது அஞ்சலி நடிச்சிருப்பாங்க. அதான் அஞ்சலி நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஜவுளி கடையை மையமாக வச்சு இந்த கதையை களம் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட திரைக்கதை முழுவதும் அப்படிதான் இருக்கும். தெரியலையா? அடுத்த நேருக்கு வைப்பளிக்கலாமா? இல்லையே, அதில் ஜவுளி கடையே வராது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க? நன்றி. நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதே பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன் வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:14 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையறிவி நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஒரு பாடல் என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறீங்களா?
2: முடிஞ்சா கண்டுபிடிக்கமா,
1: ட்ரை பண்ணுங்க.

0: தெரியலையா?
1: தெரியலையம்மா.
0: தனுஷ் நடிச்சிருப்பாங்க.
1: சரி,
0: மூன்று காலங்கள் இந்த படத்துல எடுத்திருப்பாங்க, மூன்று கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அப்படியா? அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாமா? நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு முயற்சி பண்ணீங்க, நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? மகாலட்சுமி பேசுறீங்களா? ரெண்டாவது மகாலட்சுமி லட்சுமிகரமா வந்துட்டாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. சரி, கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலாமா? இப்போ ஒரு பாடல் பிளே பண்ணனே, அது என்ன படம் பாடல் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? அப்படிதான் போடுங்க. ரோஜா கடலை என் ராஜா மகளே. சமய கண்டுபிடிச்சிட்டீங்க. படம் பேர் தெரியலையா? பரவாயில்ல, இவ்வளவு அழகா கண்டுபிடிச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அநேகன் திரைப்படம். சரிங்க, நன்றி நன்றி
2: நன்றி மேடம்,
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சி பேச போறாரு தன்மனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். நினைத்தேன் வந்தா இத்திரைப்படத்து இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 21 நிமிடத்துல நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைய அறிவின நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். நலமா இருக்கும். உங்களுக்காக ஒரு பாடல் வரி சொல்றேன். என்ன பாடம், என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறீங்களா? சரிங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரும் இட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். இது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம். ஆமா, கண்ணதாசன் வரிகள்.
2: அண்ணாந்து
1: பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரும் இட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586944.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: குஷி படம்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: தான்,
1: ஆ,
0: குஷி படம், குஷி படம் தான் இல்லை.
1: குஷி படம் இல்லையே.
0: சவம் ஒன்று
1: ஆ,
0: கிடைத்தவ
1: சூப்பர்
0: தானே
1: சூப்பர், அதே தான். அது வந்து என்ன படம் அப்படின்னு சொன்னீங்க?
0: படம், குஷி
1: குஷி
0: தான்
1: இல்லை, பாட்டான சமயம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, தவமின்றி கிடைத்த வரமே தான்.
0: படத்து பேர் தெரியல மேடம்.
1: சரிங்க, பரவாயில்ல, பாடலை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?

3:30 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பினேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க. நீங்க பேசுறது சரியா கேக்கலையே. முத்துக்குட்டி பேசுறீங்களா?

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் சென்னையிலிருந்து கோமதி.
0: கோமதி நாயகம் பேசுறீங்களா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பிளே பண்ண, அது என்ன திரைப்படம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
1: கொஞ்சம் போனுங்க.
0: கண்டிப்பா. என்ன பாடல் சொல்லிட்டாங்க? படம் பேர் மட்டும் சொல்லுங்க.
1: மாதவன் நடிச்ச படம்.
0: மாதவன் நடிச்ச படம் இல்லையே.
1: என்ன
0: படம்?
1: ஷியாம் நடிச்சது.
0: ஷியாம் நடிச்சதா இல்லையே. உங்களுக்கு பாடலும் பிளே பண்ணியாச்சு, பாடலையும் சொல்லிட்டாங்க, அது என்ன திரைப்படம் மட்டும் சொல்லுங்க.
1: தெரியலையே மேடம்.
0: சரிங்க, அன்பு திரைப்படம். சரியா, நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பனேர் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். குட் லக் திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 38 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையறிவி நம்ம நிகழ்ச்சி பேச போற தன்மணியர். வணக்கம். வணக்கம்.
2: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் பொன்மாலை நேர வணக்கங்கள் அம்மா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திரை கேள்வி நிகழ்ச்சியில் பாடலை கண்டுபிடிக்க வந்தேன். எனக்காக ஒரு இசையை போடுங்கம்மா.
1: சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வரிய சொல்றேன், என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கீங்க.
2: பழைய பாட்டு தான் சொல்லிடுவேன்.
1: பழைய பாட்டு தான். பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும், கேட்கும் இசை இருந்தால் கால்கள் தாளமிடும், தன்னை மறந்தது பெண்மை, துள்ளி எழுந்தது பதுமை.
2: பாடூர் பாடினால்
1: அசத்திட்டீங்க போங்க.
2: தேன்கனி எம்ஜிஆர் பாடிய.
1: ஆமா, என்ன திரைப்படம்
2: அது? வந்து நான்
1: இல்லையே.
2: அது வந்து படம் வந்து அடி அடி
1: கண்ணன் என் காதலன் திரைப்படம்.
2: கண்ணன் என் காதலன்.
1: பரவாயில்ல, பாட்டை வந்து வரிகளை வச்சே பாடலை பாடிட்டீங்க. ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியும் கலந்துகிட்டீங்க. நன்றி.
2: நன்றிங்கம்மா.
1: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்கம்மா?
3: குண்டலா பேரி, சந்திரகலா.
1: சந்திரகலா, உங்களுக்காக ஒரு பாடலை போடுறேன், என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.
3: சரிங்க.
1: சரி.

0: தெரிஞ்சுதா?
1: ஐ லவ் இந்தியா.
0: ஆ சூப்பர்.
1: அடி ஆடி வரும் பருந்தா
0: கலக்கிட்டீங்களே.
1: சாமி வரும்
0: சேவ சேவ
1: ஆரிசனம் எல்லாருக்கும் அருள் கூடி வரும்.
0: சூப்பருங்க, ரொம்ப அருமையா நிகழ்ச்சி.

ஹசிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்புநேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். நண்பேண்டா திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மூன்று மணி 45 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையறிவி. நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் சூப்பராக அட்டகாசமாக கலந்துட்டு அசத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேயர் யாரு?

0: இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு அசதனும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 0462251332 அல்லது 0462251332 என்ற எண்களுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? பத்மா பேசுறீங்களா? சரி, உங்களுக்காக ஒரு பாடல பிளே பண்றேன். என்ன படம் அப்படிங்கறத சொல்றீங்களா?
1: லாலா

என்ன திரைப்படம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். யாரு கார்த்திக் நடிச்ச படமான்னு கேக்குறீங்களா? இல்லையே, பிரகாஷ் ராஜ் சுகாஷினி நடிச்சிருப்பாங்க. உங்களுக்காக பாடலை கூட பிளே பண்ணியாச்சு, அது என்ன திரைப்படம்னு மட்டும் சொல்லுங்க. எஸ்பிபி ஸ்வரலதா பாடியிருப்பாங்க. படம் தான் தெரியலையா? சரி, அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு அப்படியே பாக்கலாமா? நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி.

இது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்ச யாராவது லைன்ல வராங்களா அப்படிங்கறத பாத்துடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? காவியம்மாள் பேசுறீங்களா? சரி, இப்ப பாடல் பிளே பண்ணிருந்தேன் இல்லையா, அது என்ன திரைப்படம் அப்படின்னு தெரியுமா? சொல்லுங்க, என்னாச்சு? சரி, லாலா.

கண்டுபிடிச்சீங்களா? யார் நடிச்சாங்க தெரியலன்னு லைனை கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து வர நேர் சொல்றாங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டு வந்துடலாம். மூவேந்தர் திரைப்படத்துல இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:54 நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையறிவி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு பாடல் பிளே பண்ணிருந்தேன் இல்லையா, அது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்களா?
2: தெரியும் மேடம்.
1: சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். ஏற்கனவே தெரியுமா இல்ல கண்டுபிடிச்சு வந்து பேசுறீங்க?
2: தெரியும், அதனால படம் கண்டுபிடிச்சேன்.
1: ஓ சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
2: நன்றி நன்றி மேடம்,
1: நன்றி. இன்னைக்கு நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு, நீங்கள் என்ன வேணால் கொடுங்க நாங்கள் டக்குன்னு அசத்திடுவோம் சொல்லி அப்படின்னு சொல்லி அசத்திட்டு போனாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில்

பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுகம் விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதிச் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதியை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: உங்கள் நண்பு ஷாயிரா பானு.
0: உங்களுக்கே தெரியும், பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் தினமும் விளையாடிட்டு இருப்பீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு நாங்களும், நாங்கள் கேட்கறதுக்கு நீங்களும் பதில் சொல்லி அசதனும். நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நண்பனேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: லைன் இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் முதல் வரியா இடைப்பட்ட வரி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
2: நதியோரம் பிறந்தே நான் கொடி போலே வளர்ந்தே, மழையோரும் வெயிலோடும் மனம் போல் நடந்தே. உறங்காதோ உங்களுக்கு ஒலகொண்டு மயிலுவி கலங்கா.

0: என்னை கீழி உன்ன தேடுதே அதான இல்லையா? இதே மாதிரி எளிமையான ஒரு கேள்வி, அதாவது ஊதா கலர் பொருள், ஒரு அஞ்சு பொருள் சொல்லுங்க, எது வேணா சொல்லலாம்.
1: ஊதா கலர் பொருள்,
0: ஆமா, எப்பவுமே ஊதா கலர்ல இருக்கணும், அப்படிப்பட்ட பொருள். ஆ சரி, வானம், எப்பவுமே ஊதா கலர்ல இருக்கக்கூடியது என்னது? வானம் சொன்னீங்க, இன்னொன்னு இருக்கே, ஆமா, என்னது அது? பார்க்கப்போ பாக்குறப்ப மனசே லேசாகிற மாதிரி இருக்கும். திருச்செந்தூர் போனா கால் நினைக்காம வர மாட்டாங்க.
2: அழகா சொல்லிட்டாங்க,
0: அதேதான். நாலு சொல்லிட்டீங்க, ஒன்னால நீங்க வந்து தோக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஜெயிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிற நன்றி. நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
2: நன்றிமா.
0: நன்றிமா, நன்றி. அடுத்து பேச போற அந்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம்.
2: ஓகே,
0: சிவாஜி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு தெரிஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: நம்ம நிகழ்ச்சி பேச போகிற அடுத்த நிமிடம், வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். சிவா கேடிசி நகர், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும்.
0: நாங்க நலமா இருக்கோம்.
1: நீங்க கேக்குறீங்களா? நாங்க கேக்கவா?
0: கேளுங்க.
2: 1000 என்று துவங்கும் பாடல், அஞ்சு பாடல் சொல்லுங்க.
0: 1000 1000 மலர்களே மலருங்கள், 1000 தாமரை மொட்டுக்களே.
2: சரி, 2.
0: அதுக்கப்புறம் 1000 நிலவே வா, 1000 நிலவே வா. அதுக்கப்புறம் வந்து
1: சீக்கிரம் டைம் முடிய போகுது.
0: ஐயோ, ஞாபகம் வர மாட்டேங்க.
1: மூணு சொல்லியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம்
0: மூணு சொல்லியிருக்கான். இன்னொன்று வந்து 1000 பூக்கள் மலரட்டும்னு ஒரு பாட்டு உண்டுல, மோகன் படம், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 1000 வந்து ஞாபகம் வர மாட்டேங்க. 1000 ஒரு தீயமானி,
1: கரெக்டா சொல்லிட்டு சொல்லவும் முடிச்சிட்டாங்க, டைமும் முடியுது.
2: 1000 ஜன்னல்கள் வீடு.
0: 1000 ஜன்னல்.
1: அஞ்சு சொல்லிட்டாங்க.
0: சொல்லிட்டேனே, அஞ்சு சொல்லிட்டோம்ல.
2: சரி மேடம், சரி சரி சரி சரி.
0: அதோ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க, நீங்கள் சொல்லுங்கள். இஸ்ஸுன்னு முடியக்கூடிய பெயர்கள் வந்து ஒரு 10 பேர் சொல்லுங்கள் பார்க்கும். இஸ்ஸுன்னு முடியணும், இஸ்ஸுன்னு முடியக்கூடிய பெயர்கள் 10
2: சொல்லுங்க.

0: நினைக்கிறேன்.
1: அஞ்சு சொல்லிருக்கீங்க,
2: இன்னும் அஞ்சு கடகடன்னு டைம் போயிட்டு இருக்கு. என்னாச்சு, நீங்க சொன்னதுலயே எழுத்த மாத்தி சொல்லிக்கிட்டே இருங்க.
1: ஈஸியா எடுத்து கொடுக்கங்க. சொல்லுங்க, இன்னும் அஞ்சு சொல்லுங்க. ரமேஷ் அப்பதான் சொன்னாங்கல்ல இல்லையோ. சரி,
2: ஆறு சொல்லிருக்கீங்க, இன்னும்
1: ஆறு சொல்லிருக்கீங்க, என்ன நாலு தான்
2: டைம் முடிய போது.
1: விக்னேஷ் இருக்கு, சபேஷ், கமலேஷ், ராஜேஷ்.
2: சரி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களும் டக்கு டக்குன்னு சொன்னாங்க. நன்றி, நிகழ்ச்சியில
1: கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
2: நம்ம நிகழ்ச்சி பேச போகிற அடுத்த அன்பனை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுரா திரைப்படத்தில் இந்த பாட்டில் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 KHz மற்றும் பண்பலை 102.6.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 23 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த நண்பனேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சுகன்யா பேசுறீங்களா? சரி, நீங்க கேக்குறீங்களா, நான் கேக்கவா? நான் கேக்கிட்டா? சரி, ஒரு எழுத்து சொல்றேன். அந்த எழுத்துல பெயர், ஊரு, உணவு, பொருள், இப்படி பலவிதம், ஒரு 4-5 விதமான பெயரை நீங்க சொல்லணும். இப்போ பான் சொன்னா பசு, பல், இந்த மாதிரி ஒரு 5 பொருள். இப்போ உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா க. உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, வெரி குட்.
3: கரூர்.
1: கரூர், சரி. இன்னும்
2: ஒன்று, கட்டம்.
1: கட்டம், கட்டிடம். சூப்பர் சூப்பர், அருமை அருமை. நான் கம்மியாக
3: கொடுத்துட்டேனோ,
2: சொல்லுங்க.
3: கருப்பு. கருப்பு.
1: ஓ, சரி சரிங்க, அசத்திட்டீங்க. நீங்க கேட்கலாம், நீங்க கேட்கலாம்.
3: நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவேன், நீங்க தமிழ்ல சொல்லுங்க.
1: சரி, சொல்லுங்க.

0: புக்ல தேடிட்டு இருக்கேன்.
1: புக்ல தேடுறீங்களா? நீங்க விளையாட்டுல கலந்துக்க போறீங்கன்னு தெரிஞ்சா ரெடியா கையில வச்சிருக்க வேண்டாமா?
0: ஆமா எடுத்துதான். பி பீம் இல்ல கேஸ் கேஸ் மந்த்னா என்னது?
2: என்னது
0: கேஸ் மந்த்?
2: கேதா?
0: ஆமா சி ஏ எஸ் சி எம் இ என் டி
1: கேஸ் மந்தா?
0: ஆமா
1: கேஸ் மந்த். அது தமிழ்ல என்னன்னு கேக்குறீங்களா?
0: ஏனி
1: பாலா பந்து.

0: கரெக்டா? சூப்பர். அடுத்து கேளுங்க.
1: டைம் இருக்குல்ல?
0: ஆ, டைம் இருக்கு.
2: லேடர்னா என்னது?
0: லேடர்னா ஏணி.
1: லேடர் ஏணி.
2: பால்.
0: பாலா? பந்து.
2: பால். பால்
0: அதான் பந்து.
2: பந்து கிடையாது.
0: பாலா, வி டபிள்யூ ஏஎல்எல், வால் அதானே? சுவர். சுவர் போதுமா? நீங்க கேட்டதெல்லாம் நான் டைம்ல சொல்லிட்டேன்
1: சொல்றாங்க.
0: நன்றி, நன்றி. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க. நன்றி, நன்றி. நம்ம கிட்டே பேச போகிற அடுத்த அருமனை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, புதிய கீதை திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது பொதிகை தும்பையின் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ. 1197 கிலஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் ஆகாஷ்வாணியின் திருநெல்வேலி வானொலியிலிருந்து
1: நம்ம நிகழ்ச்சியை பேச போகிற அடுத்த அன்பினை ஏர் வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். ஆசீர்வாதம் சார், எந்த ஊர் சொன்னீங்க?
2: கலக்குடி. கலக்குடி மானூர் பக்கத்தில் கலக்குடி மேடம்.
0: கலக்குடி விளையாட ரெடியாக இருக்கீங்களா?
2: ரெடியாக இருக்கேன். நீங்கள் முதல்ல கேளுங்க.
0: நாங்கள் முதல்ல கேட்கணும். கேட்கவா?
2: ஆ கேளுங்க மேடம்.
0: நான் ஒரு விடுகதை கேட்குறேன்
2: மேடம். நான் படிக்கணும் இல்லை, அதனால தெரியுற மாதிரி கேளுங்க.
0: விடுகதை ரொம்ப ஈஸியானது. முடுக்கு வீட்டுக்குள் தடுக்குப்பாய்.
1: கேட்டுட்டாங்க, நீங்க தான் சொல்லணும்.
0: நீங்க ஆன்சர் சொல்லுங்க, விடை என்னன்னு.
2: முடுக்கு வீட்டுக்குள்ள தடுக்குப்பாய்.
0: ஆ
1: என்னவா இருக்கும்?
0: என்னதா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க.
2: முடுக்கு வீட்டுக்குள்ள தடுக்குப்பாய்னா நீங்க ரொம்ப நாள் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற கதையெல்லாம் இருக்கு.
0: சொல்லுங்க.
1: உங்க டைம் முடிய போதே, சீக்கிரம். என்னாச்சு? டைமும் முடிய போகுது.
0: டைம் முடிய போகுது.
2: நீங்க சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, நான் சொல்லிரட்டுமா?
1: ம், சொல்லுங்க.
0: நாக்கு. நாக்கு நம்ம எல்லார்ட்டும் இருக்குல்ல, இது இல்லாம யாரும் இல்ல.
2: கரெக்ட் கரெக்ட் மேடம். கரெக்ட்.
1: நன்றி நன்றி, நீங்க ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
1: அவங்க கேக்கல இல்ல என்ன?
0: ஆமா, நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க.
1: அவங்க லைன் கட் ஆயிருச்சு. சரி, நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம்.
0: ஓகே.
1: அன்னியன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
2: ஜாயின்புலுக்கு வணக்கம் சொல்றது தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு.
1: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க ஜாயின்புல் கலர்புல் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
2: நீங்க சொல்றது நல்லா இருக்கு மேடம்.
0: சரி, உங்களுக்காக இப்ப வந்து திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை
2: கொடுக்கறேன்.
0: நீங்க தான் சூப்பரா கலக்குவீங்களே, எது கொடுத்தாலும் உங்களுக்காக. ரொம்ப எளிமையான ஒரு வாக்கியம். சின்ன சின்ன செம்பருத்தி செடிகளில் செம்மஞ்சள் செம்பருத்தி பூக்கள் செழித்தது.
2: சின்ன சின்ன
0: செம்பருத்தி செடிகளில் செம்மஞ்சள் செம்பருத்தி பூக்கள் செழித்து சிரித்தது.
2: செழித்து சிரித்ததா?
0: சொல்லலாமா? இன்னும் ஒரு தடவை சொல்லணுமா?
2: சின்ன சின்ன
0: செம்பருத்தி செடிகளில் செம்மஞ்சள் செம்பருத்தி பூக்கள் செழித்து சிரித்தது. செம்மஞ்சள் செம்பருத்தி செம்மஞ்சள் செம்பருத்தி
1: செம்மஞ்சள் மஞ்சள் கலர்,
0: அந்த அந்த செம்பருத்தியோட கலர் வந்து செம்மஞ்சள். சின்ன சின்ன செம்பருத்தி செடிகளில் செம்மஞ்சள் செம்பருத்தி பூக்கள் செழித்து சிரித்தது.
1: சொல்லுங்க,
0: உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க.
2: சின்ன சின்ன செம்பருத்திகளில் செம்பருத்தி செடிகளில் செம்மஞ்சள் செழித்து சிரித்தது. கரெக்டா?
0: செம்மஞ்சள் செம்பருத்தி பூக்கள்.
2: செம்மஞ்சள் செம்பருத்தி பூக்கள் செழித்து சிரித்தது.
0: சரி, இன்னொரு தரப்பு ஸ்பீடா.
2: சின்ன சின்ன செம்பருத்தி செடிகளில் செம்மஞ்சள் செம்பருத்தி செடிகள் செழித்து பூத்தது.
1: செழித்து சிரித்தது.
0: சரி சரி
1: சரி, எல்லாம்
0: சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா ட்ரை பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். இல்ல, அதாவது வாக்கியத்தை வந்து நீங்களே ஒரு வாக்கியம் அமைச்சு கலக்கலா சொன்னீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு. இல்ல இல்ல, அப்படி சொல்லல. உங்களை வந்து குறைவா சொல்லல, நீங்க வந்து எங்களை விட அதிகமா யோசிச்சு சொல்லிருக்கீங்கன்னு தான் நான் சொல்றேன். அது வார்த்தை வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதிர்ஷ்டம் இல்லாத நகரமா?
1: நான் சொல்லவா? லக்னோ.
2: பெரிய
1: பஸ் ஆட்டோ பஸ்
2: இல்ல
1: கொலம்பஸ்.
0: செம்மொழி இல்ல.
1: அவங்க கடிஜோக் சொல்லிருக்காங்க.
0: ஆமா, கடிஜோக்ஸ்ல. சரி, நீங்களே சொல்லிருங்க.
1: தேன்மொழி.
0: தேன்மொழி சொல்லிட்டாங்க அவங்க.
1: தேன்மொழி.
0: சரி சரி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க.
1: ரொம்ப அழகா கலந்துகிட்டீங்க. நல்லா நல்லா
2: சொன்னாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா அருமையா கேட்டிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. சிவச்சிதம்பரம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நான்கு மணி 50 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பினேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஆரம்ப காலையில

0: ஒரு இசை போடுவாங்க.
1: ஆமா ஆமா.
0: அது என்ன தமிழ் படத்துல இடம்பெற்றிருக்கு?
1: அது வந்து பார்த்தேன் ட்ரெஸ்தேன் படத்துல இந்த பாட்டு கேட்டிருக்கேன்.
0: பாட்டு இல்ல,
1: அந்த மியூசிக் தான். அதுதான் அதுதான்.
0: இன்னொரு படம் உண்டு, கண்டுபிடிங்க.
1: இன்னொரு படமா? சிக்னேச்சர் மியூசிக் தானே.
0: காலையில முதல்ல அந்த
2: மங்கள இசையா?
1: இல்ல இல்ல, ஒரு மியூசிக் வரும்ல, இந்த சிக்னேச்சர் டியூன். ஆல் இந்தியா ரேடியோக்குள்ள சிக்னேச்சர் டியூன்
0: முதல்ல ஓபன் ஆகுமே காலையிலேயே. அந்த மியூசிக் என்ன தமிழ் படம்?
1: என்ன தமிழ் படம்? நான் ஒன்று சொல்லிட்டேன், ஆனால் அது இல்லை. இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டீங்க.
0: இன்னொரு படம் சொல்லுங்க.
1: இன்னொரு படமும் இருக்குதா? சரி, கண்டுபிடிக்கிறேன். டைம் முடிஞ்சிருமோ, நீங்களே
0: சொல்லிருங்களேன்.
1: நான் உங்களை தினமும் பார்க்கிறேன், ஆனால் என்னால் உங்களை பார்க்க முடியாது. என்னை பார்த்தால் அழகாக மாறுவாங்க, அலங்காரம் செய்து கொள்வாங்க. அழகு அலங்காரம்னு சொன்னதுமே எல்லாரும் கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் கண்ணாடி தான். கண்ணாடியே தான். ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியிலையும் ஜெயிச்சிட்டீங்க. நீங்க தான் இரண்டு மதிப்பெண்களும் பெற்றிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றிமா.
1: இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து திவாகர் கல்பனா ராகவேந்திரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6.

0: 4:58 நீங்கள் நிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. இன்னைக்கு நம்ம பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்க தான் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வித்தியாசமான கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. ஆமாம், நம்மளையே வந்து யோசிக்க வச்சாங்க.
1: ஆமாம்,
0: நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியை வழங்கினது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு பொதிகை தும்பியின் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோவில் உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 95.7 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா சார்பில் முன்மொழிந்த பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக

வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14 தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய புகைப்படமும் மலரும் நினைவுகளும் பற்றி தான் பேச இருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சி பேச போற முதல் அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. லைன் கிடைச்சிருச்சு, இங்க பேசுங்க.
2: புதுசா
1: பேசுறீங்களா? என்னாச்சு, பேசுங்க.

0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? சொல்லுங்க. புகைப்படம், உங்களோட புகைப்படம். ஐயோ, படம்னா அந்த படம் இல்ல, நீங்க எடுத்த புகைப்படம். உங்களை நீங்க முன்னாடி வந்து போட்டோ எடுக்கிறது அப்படிங்கறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1000 போட்டோ எடுக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா அன்னைக்கு வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகளை கொடுத்துருக்கும். அந்த மாதிரி சரிங்க.
1: ஆமா, அது
0: அந்த புகைப்படத்தெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்?
1: சரிங்க.

0: நன்றி வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: தாத்தாவோட தங்கை இறந்து போயிட்டாங்க.
1: சரிங்க.
0: அவங்களுக்கு 16 திதி கொடுத்த அன்னைக்கு நாங்க பெரிய கோயிலுக்கு, நம்ம சங்கரநாராயண சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த வாசன் ஸ்டுடியோன்னு அந்த கோயில் வாசல்ல இருந்தது.
1: சரிங்க.
0: அதுல எங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம். அது வந்து எனக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது அந்த அப்போ எடுத்த போட்டோக்கும் இப்போ எடுத்த போட்டோக்கும் வித்தியாசம் இருக்கு,
1: நிறைய இருக்கு.
0: இருந்தாலும் அந்த குடும்பத்தோட எடுத்த ஒரு தன்மை வந்து எனக்கு வந்து ரொம்ப
1: கண்டிப்பா. சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. அன்றைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, இந்த மாற்றங்களுக்குள்ள எவ்வளவு அழகான நினைவுகள் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பழைய புகைப்படத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையாங்க. அன்னைக்கு ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசிச்சு தான் கேமரா எடுப்போம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை புகைப்படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னே நமக்கே தெரியாது. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, அன்னைக்கு எடுத்த அந்த ஒரு புகைப்படம் கொடுத்த சந்தோஷம் இன்னைக்கு எடுத்த 100 புகைப்படங்கள்ல கிடைக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம நேர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 13 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேயர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கேருந்து? ஏற்கனவே பேசுனீங்கல்ல, திரும்பியும் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, பேசாத நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கேருந்து? மம்சாபுரத்துல இருந்து அன்பா.
2: சொல்லுங்க. அந்த போட்டோ இதை பார்த்து இப்பதான் இருந்தோம் சொல்லி அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுதோம்மா.
0: சரிங்க, அந்த அதெல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் வருதுன்னு சொல்றீங்க.
2: ஆமா, அந்த போட்டோ பிடிச்சது இப்ப நிலையில தூங்கிட்டே இருக்கோம். அது பத்திரமா வச்சிருக்கு.
0: சூப்பர் சூப்பருங்க, எப்போ பார்த்தாலும் அந்த அந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாது இல்லையா?
2: ஆமாம்மா, அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச படிப்பு, அந்த டீச்சரு,
0: பாருங்க எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்கன்னு. எத்தனை வருஷம் ஆனாலும் இரண்டாம் கிளாஸ் எல்லாம் எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும், ஆனா இன்னைக்கு நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த புகைப்படத்தை பார்க்கும் போது இல்லையா? ஏ அப்பா, ஆ சரிங்க, நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு, நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மேடம், சொல்லுங்க. மாவட்டம் ஆய்குடியில் இருந்து ஆய்குடி ராமநகர்ல இருந்து மாரியப்பன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க
3: மேடம். போட்டோனா இப்பம்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 போட்டோ 100 போட்டோ எடுக்கும். அப்பம்லாம் போட்டோ எடுக்கணும்னா ஸ்டுடியோல போய் தான் எடுக்க முடியும். அதுவும் ஃபேமிலியோட போய் எடுக்கிற போட்டோ இன்னும் எங்க வீட்டுல இருக்கு மேடம். அதே மாதிரி பெண்களுக்கு அந்த கர்ப்ப காலத்துலதான் அவங்க வந்து முகம் பொலிவா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த 6வது மாசம் 7வது மாசம் இருக்கும் போது அந்த ஆஃப் சைஸ் போட்டோ எடுப்பாங்க.
0: சரிங்க,
3: நினைவா அது வந்து காலகாலத்துக்கும் வச்சுக்கிறதுங்கிறதுக்காக அந்த போட்டோவும் இன்னும் இருக்கு எனக்கு. அவ்வளவு அந்த ஒரு போட்டோவை பாத்துக்கிட்டே இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப டெய்லி 100 போட்டோ எடுத்தா கூட நம்மளுக்கு அந்த சந்தோஷம் இல்ல மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதனால அந்த பழைய நினைவுகள், அந்த பழைய போட்டோஸ் தான் மேடம் இன்னைக்கும் நம்மளுக்கு நினைவா இனிமையா இருக்குது மேடம்.
0: கண்டிப்பாங்க, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி நன்றி
0: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நடிகன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்களாக

0: 6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5:21 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்க, லைன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ்
1: பேசுறேன்.
2: அதாவது எனக்கு 66 நாங்க போட்டோ எடுத்தோம் பாத்துக்கோங்க.
1: சரிங்க.
2: ஸ்ரீவைகுண்டம் ஏர்லங்கெல்லாம் போய் பெரிய லைட் முன்னாலதான் இருந்து எனதோ ஒரு பெரிய இதாதான் போனோம். பெரிய டூருக்கு போன மாதிரி போவோம். அதுல காத்து நின்னு ஒரு மாதிரி அந்த இருட்டு அரக்குல போய் எடுக்கணும். அவங்க ஒரு மா கருப்பு துணி அதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க.
1: சரிங்க.
2: அது பாக்க அது பிளாக் அண்ட் ஒயிட்
1: நல்லாதான்
2: இருக்கும். அதே அதே மாதிரி அப்ப வர நான் எனக்கு 5-6 எனக்கு 67 அது 60 61
1: வருஷத்துக்கு.
2: அதே மாதிரி 75 ஸ்கூல்ல வந்து போட்டோ எடுப்போம் பாத்தீங்க, எல்லா பசங்களோட
1: குரூப் போட்டோ ஸ்கூல்ல. ஆமா,
2: அதுல என்ன தெரியுமா, அதுல வாட்ச காட்டுவோம் நாங்க. சைட்ல நாங்க வாட்ச் போட்டிருக்கோமா, அப்படி சைடு அப்படி வச்சுக்கிட்டு வாட்ச், அது வாட்ச் போட்டுறதுல அது கூட எங்க வாட்சா இருக்காது, இல்ல யார் வாட்சா உனக்கு, இல்ல எங்க மாமா வாட்சா
1: மறக்காம சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம்.
2: ஆமா, இப்ப வாட்ச் எல்லாம் இப்ப சர்வசாதாரண. அதோட இன்னொன்னு, இப்ப போன வாரம் நாங்க எங்க வீட்டுல போட்டோ எடுத்தோம்.
1: சரிங்க.
2: எங்க அண்ணன்
1: குடும்ப புகைப்படமா?
2: என்ன
1: மேடம்,
2: எடுக்கிறதே
1: அபூர்வமா இருக்குமா? அப்ப எடுத்து பாப்போம் அந்த புகைப்படத்தை. ஏதோ ஒரு அதிசயம் நமக்கு, அதிசயத்தை நிகழ்த்தின மாதிரி
2: கையை வச்சு அந்த வாட்ச காட்டுறது நினைக்கும் போது இன்னும்
1: கண்டிப்பா நமக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு அன்னைக்கு.
2: ஆமா மேடம்,
1: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து
3: பேசுறமா?
1: சொல்லுங்க.
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த நிகழ்ச்சி வந்து, ரொம்ப அந்த முதல் நிலை அந்த காலத்துக்கு கொண்டு போயிருது. அதாவது 1957 எனக்கு 7
1: படிச்சுட்டு
3: போது போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ சந்தோஷம் பெட்டி மாதிரி இருக்கும், அதாவது போர்வை போட்டு மூடுற மாதிரி மூடி போட்டோ எடுக்க பசங்களா நிப்போம். பையன் சிரிப்பான், போட்டோ சொல்லாரு சார் அந்த பையன் அப்படி பண்ணி 10 ஆச்சு எடுக்க ரீட்டே கிடைக்காது. இப்போ அப்போ வந்து போட்டோ ரொம்ப சிரமம்.
1: கண்டிப்பா
3: கைத்தறி வந்துட்டு மாங்க ரொம்ப ரொம்ப அழகா
1: நிமிஷத்துக்கு 100 போட்டோ எடுக்க முடியுது நம்மளால. ஆச்சரியப்பட்டு பாக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க, ரொம்ப அழகா
3: சொன்னீங்க,
1: அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி. நன்றி நன்றி நன்றி சார், நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமான நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களுடைய மலரும் நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். சின்னத்தம்பி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, SBB பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: ஆனா இப்ப ரீசெண்டா கல்யாண ஃபேமிலி எல்லாரும் எடுத்திருப்போம், அதையே ஒப்பிட்டு பாக்கையில அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ அந்த நினைவுகள் மாதிரி வரவே
2: மாட்டேங்குது.
1: நல்லா இருக்கு.
2: ஆமா,
1: இப்ப இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்தாலும்
2: இப்ப எது கேட்டாலுமே உடனே கிடைச்சிருதே.
1: நன்றி.
2: நிகழ்ச்சியில கலந்து

0: நன்றி. வணக்கம். வணக்கம்
1: தோழி அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். பல்வாரக்குறிச்சி பரமேஸ்வரானந்தம்.
0: சொல்லுங்க, நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம். அதாவது மேம், நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த போட்டோ வந்து முதல் நம்ம எடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3:30 நீங்க அந்த ஹாலுக்கு வந்துருங்க அப்படிமா.
0: சரி.
1: அப்ப பார்த்தா ஒரு கேமராமேன் கருப்பு துணியோட
0: வந்துருப்பேன்.
1: பயமா இருக்கும், என்னடா இது கருப்பு துணியோட வந்திருக்காரு, ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கும். கடைசி பார்த்தா அவர் எப்படி எடுத்தாரோ, கடைசி பார்த்தா எடுத்து வந்த பிறகு பார்த்தா சிரிக்கிறது வாயப்பழந்த
0: மாதிரி
1: இருக்கும். இதுகள்லாம் நடக்கும் அந்த நேரத்துல. அது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்குமா போட்டோ.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அது அந்த ஸ்கூல் போட்டோ வந்து கண்டிப்பா மறக்க முடியாது,
0: மறக்க முடியாது. நம்ம நண்பர்கள் கூட அவங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாத தூரத்துல இருந்தா கூட.
1: நான் வந்து 1-ஆப்ல எடுத்த போட்டோ வச்சிருந்தேன். பையன்ட காமிச்சா நாமங்க நம்பவே
0: மாட்டேன். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறனால எல்லாருமே கலரா தெரியும்.
1: ரொம்ப வித்தியாசங்கள்.
0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதெல்லாம் போட்டோவெல்லாம், பழைய போட்டோவெல்லாம் பார்த்தா அந்த வித்தியாசங்கள், அந்த
0: வித்தியாசம் மட்டும் இல்ல அந்த சந்தோஷங்கள் நமக்கு வந்து ஒரு உண்மையான சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
1: ஆமா கண்டிப்பா.
0: ரொம்ப அருமையா சிறப்பா சொன்னீங்க.
1: போட்டோ எடுக்கும், ஆனா
0: எடுத்ததெல்லாம் சாப்பிடுறது போட்டோ, நின்னா போட்டோ, நடந்தா போட்டோ.
1: நன்றி
0: சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த முன்னேறி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கேப்டன் மகள் திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6.

0: இருக்கிறது.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: ஐந்து மணி 39 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே, நம்ம நிகழ்ச்சியில் பேச போறாரு அன்பு நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: அம்புஜம் அம்பலவனம் பேசுறேன்.
2: ஆ சொல்லுங்கம்மா.
3: நலமா இருக்கீங்க?
2: நலமா இருக்கம் சொல்லுங்க.
3: அதாவது எங்க சார் தான் மூத்தவங்க எங்க ஃபேமிலியில.
2: ம், சரி.
3: அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியில அவங்க தம்பி, கடைசி தம்பி கல்யாணத்தப்போ நாங்க அவங்க குடும்ப போட்டோ எடுத்தோம்.
2: சரிங்க.
3: எங்களுக்கு பிள்ளைகள் ரெண்டு, எங்க நாத்தனார் பிள்ளைகள் மூணு, அஞ்சு, எல்லாம் கீழே இடம்ல முக்கா அந்த முக்கா வச்சு போட்டோ எடுப்பாங்கல்ல
2: சின்ன
3: மாப்பிள பொண்ணு சேர்த்தா. பின்ன அது பக்கத்துல நாங்க பெரியவங்க எங்க மாமா சார், பின்னாடி நாங்க எங்க மூணு ஜோடி நாங்க எல்லாரும் பின்னாடி நின்று ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம். இப்போ அந்த பிள்ளைகிட்ட நாங்க அதை காமிப்போம். இப்ப அந்த பிள்ளைகள் பெருசாகி அதுவருக்கும் பிள்ளைகள் பெருசாகி.
2: சரிங்க, அடுத்தடுத்த தலைமுறை வந்தாச்சு.
3: ஆமா, கூப்பிட்டு காமிப்போம் இந்த போட்டோ. ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் கிடையாது, எங்ககிட்டதான் இருக்கு.
2: நாங்க
3: பெரியவங்கனாலும் உங்ககிட்ட இருக்கு அந்த போட்டோ.
2: சரிங்க.
3: வர நேரம் ஒவ்வொரு தடையும் இந்த இதை நீ இதை நீ சொல்லி எங்க பிள்ளைய
2: எப்படி இருந்திருக்க பாரு, இப்ப எப்படி வளர்ந்துருச்சு, வளர்ந்துட்ட உனக்கு ஒரு பிள்ளை,
3: உங்க பிள்ளைகளும் பெருசாயிச்சு
2: அப்படிங்க. வித்தியாசம் இருக்கும்ல. சரிங்க சரிங்க, நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சொல்ற அந்த நினைவுகளை கேட்கும் போது நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க. நன்றி நன்றி. சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் பிரேமிமா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும் சொல்லுங்கம்மா. யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
4: என்னோட 8 வயசுல என்னோட அக்கா, நாங்க 7 பேர், நான் 7வது பிள்ளை.
2: சரிங்க.
4: முதல் அக்காவுக்கு கல்யாணம். அப்ப வந்து கல்யாணம் முடிச்சதும் ஸ்டூடியோல போய் கண்டிப்பா வந்து ஒரு போட்டோ வந்து
2: ஜோடியா சேர்ந்து எடுப்பாங்க. ஆமா,
4: அதுக்கு நாங்க இங்க இருந்து டவுன் சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் போனோம்.
2: ஏ அப்பா,
4: அந்த டவுன்ல போய் போட்டோ எடுக்க போறாங்களா, போட்டோ எடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
2: ஒரு சில பேரு தான் எடுப்பாங்க.

0: ஆச்சரியமா இருக்கும். ஏய், போட்டோலாம் எடுக்காங்க பாருங்க, அவங்க வீட்டுல போட்டோலாம் இருக்கு.
1: அப்ப தனியா உட்கார வச்சதா அந்த போட்டோ எடுக்கிறவரு என்னை காரு மேல கால் போட்டு என்னை உட்கார வச்சு போட்டோ எடுத்தாங்க.
0: சரி சரி,
1: அது நல்லா பிரேம் போட்டு இப்போ இருக்குது. மூணாம் கிளாஸ்லயே நான் கொஞ்சம் வளர்த்தியா இருப்பேன்னா மீனாட்சி மீனாட்சி மாதிரியே உட்காந்துருக்கேன்.
0: அப்படியே கம்பீரமா உட்கார வச்சு எடுத்திருக்காங்க, ஒரு வீர பெண்மணி மாதிரி. இப்ப பாக்கும்போது சந்தோஷமா இருக்குதா? நீங்களா என்ன போட்டோ எடுக்கிறீங்க பாருங்க, நான் அந்த காலத்துல எவ்வளவு வீரமா போட்டோ எப்படி கம்பீரமா உட்காந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருக்கும் அத பாக்கும்போது. கண்டிப்பா, நீங்க பேசும்போது தெரியுது உங்க முகத்திலயும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. இன்னைக்கு நேயர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நினைவுகளெல்லாம் கேட்கும்போது, அவங்களுடைய சந்தோஷங்களெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கும் போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கு. நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உத்தமராசா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மணி 48 நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: ஒவ்வொரு மேக்கப் பண்ணி சாரி கட்டி ரிசல்ட் பிரைம்லாம் சாரி கட்டிதான் எடுக்கணும்னு சொல்லி
0: சாரி
1: கட்டி எடுத்தோம். அந்த போட்டா இந்த வருஷம் நான் வந்து பேஸ்புக்ல போட்டு
0: விட்டுருந்தேன்.
1: அதாவது அதை பார்த்துட்டு அதை பார்த்தவங்க அந்த ஸ்கூல்லே படிச்சவங்க அந்த டீச்சர்ட்ட படிச்சவங்க நானும் என்ன எனக்கு கற்றுதந்த ஆசிரியர்களும்
0: போட்டிருந்தேன்.
1: அதை பார்த்துட்டு 2-3 வாரம் நான் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். இத்தனை பேச்சு நான் படிக்கும்போது
0: இத்தனை கிடைச்சிட்டாங்க,
1: எல்லாம் நிறைய பெண்ணு கிடைச்சிட்டாங்க. அந்த போட்டா
0: வரது
1: நினைவு சின்னங்களா அந்த ஆசிரியர் பேரெல்லாம், ஒரு தம்பி வந்து அவன் டாக்டரா இருக்கான், எனக்கு அவன் வந்து அந்த ஆசிரியர்கள் பேரெல்லாம் எழுதியிருந்தான். ஒரே ஒரு ஆசிரியர் பேர் மறந்துட்டு போல இருக்கு.
0: சரி சரி,
1: ஆசிரியர் பேரை நான் எழுதியிருந்தேன், வெளிநாட்டு முறை வச்சு அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய பட்டம்னு. ஆமா அக்கா, உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் சுத்தி அவரு பேரா தான் எனக்கு தான் மறந்துட்டு அப்படின்னா. அந்த பழைய போட்டாக்கள் வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு தெரிச்சாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல நான் எங்க அம்மா எங்க அக்கா மக மூணு தலைமுறையும் சின்ன வயசுல மேக்கப் போட்டாரு.
0: ஓ சூப்பர் சூப்பர்.
1: அக்கா பிள்ளை வந்து அக்கா மக வந்து இப்ப கல்யாணம் முடிஞ்சு அவ்வளவு பேரா
0: பாருங்க, அடுத்தடுத்த தலைமுறைகள் எடுத்த போட்டோ எல்லாம் இருந்து சேமித்து வச்சிருக்கீங்க.
1: பழைய போட்டோ எல்லாம் எங்க வீட்டுல வந்து ஒரு பேக்ல அப்படி பத்திரமா வச்சிருக்க
0: வேணாம். ஆமா, அந்த காலத்து வீட்டுக்கு தான் போனா
1: நமக்கு ஒரு இதா இருந்துச்சுன்னா அந்த போட்டோ எல்லாம் எடுத்து சும்மா பாத்துட்டே இருப்பேன்.
0: கண்டிப்பா, நம்ம ஆச்சி தாத்தா வீட்டுக்கு எல்லாம் போனா அந்த பழைய காலத்து அந்த காலத்துல எடுத்த போட்டோ வரிசையா மாட்டிருப்பாங்க. அருமையா சந்தோஷமா
1: எங்க அப்பா கூட நாங்க பிள்ளைங்க அவ்வளவு வரணும். எங்க அம்மா இறந்துட்டாங்க, அதனால எங்க அப்பா கூட நாங்க பொம்பளை பிள்ளைல ஆம்பளை எல்லாரும் சேர்ந்து எடுத்து ஒரு போட்டோ எடுத்தோம்.
0: சரிங்க,
1: எங்க அப்பா இறந்து கூட அந்த போட்டோவும் நான் வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன்.
0: கண்டிப்பா, அவங்க எல்லாம் நம்ம கூட இல்லைனாலும் அந்த புகைப்படத்துல இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா,
1: நடந்தேன் இப்ப ஸ்கூல் போட்டாலும்
0: அப்படிதான்.
1: அந்த போட்டோ பார்த்த உடனே அந்த ஸ்கூல்ல காலையில இருந்து சாயங்காலம் வரை எப்படி நடந்தது
0: எல்லா நினைவுகளும் வந்துடும். இன்னைக்கு நடந்த மாதிரி நம்ம நினைச்சு பார்ப்போம்.
2: சொல்லுங்க.
0: எடுத்த நிகழ்வுகளை அன்னைக்கு அந்த போட்டோ பாக்கும்போது உனக்கு எப்படி கஷ்டப்பட்டு நிக்க வச்சு எடுத்த பாத்தீங்களா அப்படின்னு அவங்களை சொல்வீங்களா?
2: போடுவாங்க.
0: ஆமா ஆமா,
2: அப்ப பக்கத்துல அவங்க பழக்கத்துல அவங்க கூட ஒன்னா இருந்து போட்டேன்.

0: இந்த பாக்குத்தெல்லாம் போடுவாங்க குச்சிலாம்.
1: ஆமா ஆமா,
0: அதுல போட்டதெல்லாம் இப்பவும் அப்படின்னு போட்டோ வச்சிருக்கேன் மேடம்.
1: சரிங்க, ரொம்ப அழகா அருமையான நினைவுகளை கொடுத்துட்டு இருக்க அந்த போட்டோலாம் இல்லையா?
0: ஆமா மேடம்.
1: நன்றிங்க, நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி
1: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். கிழக்கு கரை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6.
2: I love, love, love, love, love.

நேயர்கள்லாம் ரொம்பவே அருமையாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய அழியாத நினைவுகளை, அந்த கால புகைப்பட நினைவுகளை நம்ம கூட ரொம்ப அழகாக சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா சார்பில் முன்மொழிந்த பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மனுஷ் நாரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டன்டின் பிட்டவுன் இணை பட்டம் வென்றது.

எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா சிட்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேர மாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 105.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மாலை அன்புக்கும் அறிவுக்கும் சமபங்கு அளிப்பவரே பாக்யவான். அவரது மனம் சமநிலையை எப்போதும் இழப்பதில்லை.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதருக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6. பிறர் மனம் நோகாமல் வெற்றி பெற நினைப்பவர் மௌனத்தையே ஆயுதமாக வெளிப்படுத்துவார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30. நேர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். நிகழ்ச்சியின் துவக்கமாக புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. முதல் செய்தி என்னவென்றால், தமிழ்நாடு அரசு 2026-27 ஆண்டிற்கான முஸ்லீம் சிறுபான்மையின மாணவ மாணவியர்கள் உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லீம் மாணவர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு தர அதிகபட்சமாக ₹36 லட்சம் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில உள்ள சிறுபான்மையின முஸ்லீம் மாணவ மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் முஸ்லீம் சிறுபான்மையின மாணவ மாணவியர்கள் www.bcmbcmw.tn.gov.in. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி www.bcmbcmw.tn.gov.in. இந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா அதில் வெல்ஃப் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா விண்ணப்பம் டவுன்லோட் ஆகும். டவுன்லோடு செய்த விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6005 என்ற முகவரிக்கு உங்களது விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். உங்களது விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி தேதியாக 15/10

2026 என்று தேதியை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதிக்குள் உங்களது விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டும். இந்த அறிவிப்பு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மண் வாசனை திரைப்படத்திலிருந்து பாடல்.

சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. அடுத்த சேவை செய்தி என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் 2000 2000 முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையின் பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் கடந்த 2024 டிசம்பர் 30 முடிவடைந்த நிலையில், முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர் மீண்டும் கால நீட்டிப்பு கேட்டு அரசுக்கு பரிந்துரை அனுப்பியிருந்தார். அதற்கிணங்க அரசு பரிசீலித்து மீண்டும் இவ்வாண்டு இந்த மாதம் 26 முடிய கால அவகாசம் நீட்டிப்பு கொடுத்திருக்கிறது தமிழக அரசு. எனவே பொதுமக்கள் இந்த இறுதி வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் பிறப்பு நிகழ்ந்துள்ள பகுதிகளில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கு ஏதுவாக பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர் மற்றும் பிறந்த தேதி தொடர்பான ஏதேனும் ஒரு ஆவண நகலுடன் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி காலதாமத கட்டணமாக ₹200 செலுத்தி குழந்தையின் பிறப்பு பதிவேட்டில் குழந்தையின் பெயர் பதிவு செய்து குழந்தை பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 16 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. இதில் அடுத்த செய்தியாக, தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள ஐஐடி, ஐஐஎம், ஐஐடிடிஎம், என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களின் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலுகின்ற மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பிசி, எம்பிசி, டிஎன்சி பிரிவை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணங்கள் அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சம் ரூபாய் 2 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் பெறக்கூடிய இடங்கள் ஒரு 4 இடங்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன இடங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் சென்னை 5, இன்னொன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்கம் சென்னை 5, 2 ஆயிடுச்சா. மூன்றாவதாக, அந்தந்த மாவட்ட அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்தில் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இணையதளம் மூலமாக, அந்த இணையதள முகவரி வந்து www.bcw.tnw, மீண்டும் ஒரு முறை www.bcw.tn.gov.in, இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அங்கங்கே வாங்கிக்கலாம். குறிப்பு என்ன அப்படின்னா, இதோடைய முக்கியமான குறிப்பு, மத்திய அல்லது மாநில அரசின் இதர கல்வி உதவி திட்டங்களில் பயன்பெறும் மாணவர்கள் இந்த திட்டத்தில் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமர்ப்பிக்கும் முறை, அதாவது விண்ணப்பங்கள் எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் போனோஃபைட் சர்டிஃபிகேட்டுடன் பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்ப வேண்டும். ரெனியூவல் விண்ணப்பங்கள் வந்து 31/10/2026 ஃப்ரெஷ் விண்ணப்பங்கள், அதாவது புதிதாக இப்போ தான் விண்ணப்பம் போடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு 30/11/2026 இந்த வருடம், அதாவது 2026 அனுப்பப்பட வேண்டும். ஈவன் செமஸ்டர் கட்டண ரசீதுகள் 2027 ஜனவரி 15 அனுப்பப்பட வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8833858694.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றியும், நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 இளங்காற்று. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் பெரிய புராணம் காட்டும் உழைப்பாளர் பெருமை. 10:00 சுகமான ராகங்கள். நேயர்கள் தொலைபேசி வழியே விரும்பி கேட்கக்கூடிய மெலடி பாடல்கள் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டது, இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் முனைவர்னா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 அமுதே தமிழே அமுதே உரை வழங்குகிறார் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குகிறார் எஸ் முத்தையா அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட அரசு சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 கணபதி உலா, இதில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோவில் சித்திர

படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு, பிரச்சனைகளை கையாளும் திறமை இன்றைய மாணவர்களிடம் குறைந்துள்ளதா அதிகரித்துள்ளதா. 10:02 மனம் விரும்புவதை நேர் விருப்ப பாடல். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 1111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு, புடவை எடுக்க போய் கணவரோடு நீங்கள் பண்ண கலாட்டா. நண்பகல் 1:00 நலம் தானா, இதில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் எதிர்மறை எண்ணங்களால் வரும் பாதிப்புகள். 2:00 குக்கு நேர்வரப்ப பாடல். 3:02 மணித்திருநாடு. 4:02 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7:00 அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, இதில் பல பயிர் சாகுபடி முறைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட இயற்கை விவசாய சங்கத்தின் செயலாளர் S.A. சுப்பிரமணியன் அவர்கள். நாளை இரவு 8:00 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் இயர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நாளை இரவு 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:00 இடைவிடாத இசைமலை. நாளை இரவு 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் இலக்கியங்கள் கூறும் சேமிப்பின் அவசியம். 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் கேட்டு தெரிந்தது, இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் ஒரு சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் நிகழக்கூடிய பல ஆச்சரியங்கள் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக பிரியங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. மனோ எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 விண்வெளியில் நிறைய கோள்கள் இருக்குதுங்க. இந்த கோள்களில் சிறு கோள்களின் வரிசையில் உள்ள

ஒரு கோள் தாங்க புளுட்டோ. இந்த புளுட்டோவின் மேற்பரப்பில் திரவங்கள் பாய்ந்ததற்கான ஆதாரத்தை விஞ்ஞானிகள் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இது பற்றி 2015 புளுட்டோவை ஆய்வு செய்ய நாசா அனுப்பிய நியூ ஹாரிஜன்ஸ் எனும் விண்கலம் எடுத்த புகைப்படத்தில் இது பற்றி கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தாங்க இது திரவ நைட்ரஜன் எனவும் பனிக்கட்டியின் மேற்பரப்புக்கு அடியில் இது உள்ளது என்றும் விரிசல்கள் வழியே மேலே உயர்ந்து புளுட்டோவின் மேற்பரப்பை அடைந்துள்ளது எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சிறுகோள் புளுட்டோவானது 1930 கண்டுபிடிக்கப்பட்டதுங்க.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: நேரம் 7:13. அறிவியல் தகவல்கள் கேட்டுருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, உலகின் மின்னல் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் ஜமைக்கா தடகள வீரர் உசைன் போல்ட் தாங்க. இவர் வந்து 2009 நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டத்தில் மணிக்கு 44.70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி உலக சாதனை படைத்திருந்தார். இந்த நிலையில் இவரை மிஞ்சும் விதத்தில் சீனாவின் யூனிட்ரி நிறுவனம் ஒரு ரோபோவை உருவாக்கி அதன் வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. இதன் பெயர் சூப்பர்மேன். இந்த ரோபோ மணிக்கு 45.54 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். மேலும் 6.5 அடி உயரத்தையும் இது தாண்டுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராசா மகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அமெரிக்காவின் நாசா அனுப்பிய பெர்சிவரன்ஸ் ரோவர் 2021 பிப்ரவரி 18 செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் ஆய்வுகள் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் செவ்வாயின் ஜெஜூரோ கிரேட்டர் பகுதியில் உள்ள பாறையின் மீது இந்த ரோவரின் லேசர் கருவியை பொருத்தி ஆய்வு செய்ததில் பூமியில் உள்ள இரத்தின கற்களுடன் தொடர்புடைய கனிமங்கள் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பாறை பிளவுகள் வழியாக சூடான நீர் பாய்ந்தபோது இந்த தாதுக்கள் உருவாயிருக்கலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என் ஆசை மச்சான்.

0: அடி போடடி துடுப்பு ஓம் போடவ ரொம்ப எடுப்பு
1: அடி போடடி
2: நேரம் 7:26 கேட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள். இதில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, மனிதர்களின் முகத்தில் வெளிப்படுகின்ற பயம் சோகம் உள்ளிட்ட உணர்வுகளை ஏற்படுத்தி அறிந்து கொள்கின்ற திறன் நாய்களிடம் உள்ளதாக ஆஸ்திரிய நாட்டின் வியன்னா பல்கலைக்கழக ஆய்வு தெரிவித்திருக்கிறது. வெவ்வேறு உணர்வுகளை கொண்ட அறிமுகம் இல்லாத மனிதர்களின் புகைப்படங்களை 12 வளர்ப்பு நாய்களிடம் காண்பித்து அதன் மூளையை ஆய்வு செய்ததில் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதிலும் சோகம் கோபமான முகங்களை பார்ப்பதற்கும் பயம் கலந்த முகங்களை பார்ப்பதற்கும் இடையே பல்வேறு வித செயல்கள் இருந்ததை கண்டறிந்திருக்கிறாங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடலாக ஒலிக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:30. நேர்கள் இந்த அரை மணி நேரம் கேட்க இருக்கிறீங்க ஆசை அஞ்சல். நேர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை தபால் மூலமாக எழுதி கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. முதல் பாடல் என்ன பாடல் வருது, யார் விரும்பி கேட்குறாங்க, முதல்ல விரும்பி கேட்குறவங்களை வந்து பார்த்துடலாம். மதுரை மாவட்டம் வண்டியூரிலிருந்து அஸ்ரித் பவஷ்யா, சக்தி ஜனார்த்தனன், உபேந்திரன் ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி குமரன் இவர்களோடு, உடையாம்புலியிலிருந்து பால்ராஜ், சுதா பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எந்த திரைப்படத்திலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வசூல் ராஜா, எம்பிபிஎஸ்.

நேரம் 7:37 ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, திருநெல்வேலி டவுனிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா இவங்க விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்களோடு சேர்ந்து சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், வாகையூர் ராமசாமி, சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமூர்த்தி.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வருது, யார் விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலத்திலிருந்து கே என் பாளையம் பேச்சுமுத்து, நெல்லை டவுன் கல்லணை நடராஜன், ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டு வாத்தியார்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆனந்தம் அமர்கள மட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலை பண்பலையில் ஆசை எஞ்சலோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, மேலச்சேவலிலிருந்து முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுஜன், சுகந்தன், வர்ஷினி இவர்களோடு தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன், ஜெயராணி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முதல் மரியாதை.

நேரம் 7:54. நெல்லை பண்பலை 102.6 இணைந்திருக்கிறீர்கள். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், இவர்களோடு மஞ்சள் நீர் காயல் சிங்கரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைதிலி என்னை காதலி.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டுமென்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்ற

0: வரும் பயனாளிகளுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்குகளில் ஓய்வூதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான தொகை இம்மாதம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மத்திய அரசின் பங்களிப்பு தொகைக்கான ஒப்புதலை பெறுவதற்கு ஓய்வூதிய பயனாளிகளின் பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அந்த தொகையும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற 118 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 19 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன் எடுத்தது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கேடட் கோப்பை வாள்வீச்சு சாம்பியன் போட்டி சென்னையில் நவம்பர் 20 தொடங்கி 23 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாடுகளைச் சேர்ந்த 500 மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:06 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சோரிமுத்து. இது இளங்காற்று.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை வரும் வேளையில் வேலைவாய்ப்பு தகவல் நிகழ்ச்சியில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமான RRBயானது பல்வேறு துணை மருத்துவ பணிகளுக்கும் ஆய்வக உதவியாளர், அதாவது பார்மசிஸ்ட் மற்றும் லேப் அசிஸ்டண்ட், இது போன்ற பல்வேறு பணிகளுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்க உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலமே உங்களது விண்ணப்பத்தை சப்மிட் பண்ண முடியுமாங்க. முழுமையான தகுதி வரம்புகள், பணிவாரியான காலி இடங்கள் மற்றும் பிற கூடுதல் தகவல்களுக்கு RRBயின் பிரத்யேக இணையதள முகவரியான www.indianrailways.gov.in இந்த இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக அக்டோபர் மாதம் 14 தேதினு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் காஞ்சனா 3 திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

ஆனந்தம் அமர்க்களம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 இளங்காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இதில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் தேர்வு 2020 அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலம் எல்டிசி அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த பணிகளுக்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது. அது எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2536 வேக்கன்சி இருக்குது. இதை நிரப்ப இருப்பதாக அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாகத்தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். முழுமையான தகுதி வரம்புகள், பணி வாரியான காலி இடங்கள் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு எஸ்எஸ்சியோட இணையதள முகவரியான www.ssc.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதில் தகுதி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி அக்டோபர் 7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி www.ssc.gov.in. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, புதுடில்லியில் உள்ள மத்திய புலனாய்வு துறையின் கொள்கை பிரிவு சிபிஐ சிறப்பு அரசு வழக்கறிஞர் பணி நியமன 2026க்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னோ, ஜபல்பூர், காசியாபாத் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றங்களில் வழக்குகளை நடத்துவதற்காக வழக்கறிஞர் குழுவில் சேர்ப்பதற்கு தனித்தனி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்களாம். என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா, எல்எல்பி முடித்த வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் குற்றவியல்

வழக்குகள் சார்ந்த பணிகளில் குறைந்தது 10 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட தகுதியுள்ள வழக்கறிஞர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணிக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் கூடுதல் விவரங்களுக்குமான இணையதள முகவரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. www.cbi.gov.in இந்த இணையதள முகவரி மூலமாக தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி வருகின்ற 8 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், தாயுமானவன் திரைப்படத்திலிருந்து.

ஆனந்த மமர்க்களம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 இளங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய தபால் துறையில் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய தபால் துறையில் 23,577 காலி இடங்கள். எது என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிஎஸ் போஸ்ட்டு. இந்த 23,577 ஜிடிஎஸ் பணிகளுக்கான ஆள் சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்திய தபால் துறை. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள 10வது முடித்தவங்க இந்த ஜிடிஎஸ் பணிக்கு விண்ணப்பம் அனுப்பலாம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் www.indiapost.gov.in என்னும் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 21ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி www.indiapost.gov.in இந்த இணையதள முகவரியில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.

0: ஐயா மச்ச காலம் ஆண்டதடி, மச்ச காலம் ஆண்டதடி, மானங்கட்டு போனதடி.
1: அடி கண்டோலி மக்களா, நான் செத்தா போயிட்டு ஆர்றாப்புல அழுங்கடி. ஏய் அது என்ன ஆர்றா?

ஆட்டம் பாட்டம் தொழிலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளங்காற்று நிலை பண்பலை 102.6. நேரம் 8:40 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனது, அதாவது நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் மருந்து உற்பத்தி அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய சோதனை மையமானது யங் ப்ரொஃபஷனல் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யங் ப்ரொஃபஷனல் பணியிடம். இந்த யங் ப்ரொஃபஷனல் பணியிடத்துக்கு எத்தனை போஸ்ட் காலியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 36 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. ஆர்வம் உள்ளவங்க இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரியான www.nth.gov.in, மீண்டும் ஒரு முறை www.nth.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு இதனுடைய முழு விவரங்கள் அடங்கிய நோட்டிஃபிகேஷனை பார்த்து படித்து, அது பக்கத்திலேயே மாதிரி விண்ணப்ப படிவமும் இருக்குதுங்க. இந்த மாதிரி விண்ணப்ப படிவத்தை போல் இன்னொரு விண்ணப்பம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி தேதி இம்மாதம் 26 தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரம் 8:42. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 இளங்காற்று நிகழ்ச்சி. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்குறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம், தேசிய நலவாழ்வு குழுமம் தமிழ்நாடு, பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மருத்துவம் மற்றும் ஊரக சுகாதார பணிகள், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கீழ் உள்ள மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணியாற்றுவதற்கான தற்காலிக செவிலியர் பணிக்கு, அதாவது டெம்பரவரி ஸ்டாஃப் நர்ஸ் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் மாவட்ட வாரியாக காலியிடங்கள் குறித்த விவரங்களுக்கு தேசிய நலவாழ்வு குழுமத்தின் வலைதளமான www.nhm.tn.gov.in, மீண்டும் ஒரு முறை www.nhm.tn.gov.in இந்த இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபார்ம் அப்படி டவுன்லோட் பண்ணி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தகுதி வாய்ந்த அதுக்கு தேவையான என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அந்த தகுந்த ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட அந்தந்த மாவட்ட சுகாதார அலுவலர், அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட சுகாதார அலுவலர், திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் இப்படின்னு சொல்லி அனுப்பிக்கலாம். இதே தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட சுகாதார அலுவலர், தூத்துக்குடி மாவட்ட நலவாழ்வு சங்கம் இந்த முகவரிக்கு இந்த மாதிரி அந்தந்த மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் எனும் முகவரிக்கு உங்களது விண்ணப்பங்கள் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படி தபால் மூலமாக அனுப்பணும். இந்த பணிவாய்ப்பு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் உள்ள திருப்பூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பொருந்தாது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திருப்பூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தை தவிர்த்து அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். அந்தந்த மாவட்டத்தோடைய வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். வெப்சைட் நேம் மறுபடியும் சொல்கிறேன், வெப்சைட் முகவரி www.nhm.tn.gov.in.

0: விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.
1: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

நேரம் 8:55 ஆயாச்சுங்க. இளங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. இன்னைக்கு இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். இளங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக புது புது ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்கிறது.

திருச்சே கடல் மீன் உயரங்கிருச்சே கல்பதிச்ச கட்டியல் போல் கருவானம் மின்னிருச்சே அடியாத்தா சுட்டு வச்ச கப்பம் போல சோதி நிலா கடிக்கு அதளிப்பு போல அவிச்ச இட்லி கண்பறிக்கு கருவாட்டு குழம்பு இருக்கு கடல் நொர போல் சோறு இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசைமலை.

நேரம் 2:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இடைவிடாத இசை மாலை.

கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இடைவிடாத இசைமலை. நேரம் இரவு 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்து

0: அதாவது இசைமலை. நேரம் இரவு 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
0: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் பெரிய புராணம் காட்டும் உழைப்பாளர் பெருமை, இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இயற்றப்பட்ட இந்த நூல் வெறும் ஆன்மீக பெருமையை மட்டும் பேசாமல் சமூகத்தின் அடித்தட்டு உழைப்பாளர்களின் உழைப்பை இறைவனுக்கு செய்யும் உண்மையான தொண்டாக உயர்த்தி காட்டுகிறது. பெரிய புராணம் காட்டும் நாயன்மார்கள் அனைவரும் ஏதோ ஒரு தொழிலை செய்து அதில் வரும் வருவாயை கொண்டே அறத்தொண்டும் சிவத்தொண்டும் செய்திருக்கிறார்கள். நேச நாயனார் மற்றும் சாலியர் மரபினர் ஆடைகளை நெய்து அதை அடியார்களுக்கு வழங்கி தொண்டு செய்தனர். அதிபத்த நாயனாரோ கடலுக்குச் சென்று மீன்பிடிக்கும் தொழிலை செய்திருக்கிறார். தனக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த முதல் மீனை இறைவனுக்கே அர்ப்பணித்திருக்கிறார். திருநீலகண்ட நாயனார் குயவர் தொழிலை செய்து அதன் மூலம் வந்த வருவாயில் அடியார்களுக்கு ஓடு வழங்கி தொண்டாற்றினார். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் பெரிய புராணம் உழைப்பையும் உழைக்கும் மக்களின் உன்னதத்தையும் போற்றி பாதுகாக்கும் உன்னதமான காப்பியமாகும். 12 நூற்றாண்டில் சேக்கிழார் பெருமானால்

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் பெரிய புராணம் காட்டும் உழைப்பாளர் பெருமை, இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக சேக்கிழார் நாட்டு சிறப்பை கூறும்போது உழவர்களின் உழைப்பை மிக உயர்வாக பாடுகிறார். உழவர்கள் சேற்றில் இறங்கி வேலை செய்வதும் நாற்று நடுவதும் களை பறிப்பதும் வெறும் வேலையல்ல. இது உலகை வாழ வைக்கும் உன்னத கலை என்பதை பெரிய

நாம் விவரிக்கிறது. உழவினால் கிடைக்கும் செல்வமே நாட்டின் உண்மையான செல்வம் என போற்றப்படுகிறது. கண்ணப்ப நாயனார் காட்டில் வேட்டையாடி திரிந்த எளிய உழைப்பாளர். காட்டில் அவர் காட்டிய தூய்மையான அன்பும் கடுமையான உழைப்பும் அவரை இறைவனின் முதன்மையான அடியாராக மாற்றியது. ஆனாய நாயனார் மாடுகளை மேய்க்கும் தொழிலை செய்தவர். தனது தொழிலை செய்யும்போது புல்லாங்குழல் இசையால் இறைவனை உருக செய்திருக்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் பெரிய புராணம் காட்டும் உழைப்பாளர் பெருமை, இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக பெரிய புராணத்தின் நாட்டு சிறப்பு பகுதியில் சோழ நாட்டின் மருதநில வளத்தையும் சேற்று வயல்களில் பாடுபடும் உழவர்களின் கடின உழைப்பையும் சேக்கிழார் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். நாற்று நடுதல், களைபறித்தல், நெல் அறுவடை செய்தல் என உழவர்களின் வியர்வை துளிகள்தான் நாட்டின் பசிபினியை போக்குகின்றன என்பதை போற்றியிருக்கிறார். உழவு தொழில் செய்யும் பல நாயன்மார்கள் பசியோடு வரும் அடியார்களுக்கு அமுது படைப்பதையே முதன்மையாக கொண்டிருந்தனர் என்பதையும் சேக்கிழார் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். பெரிய புராணம் வெறும் சமய நூல் மட்டுமல்ல, அது எளிய உழைப்பாளர்களையும் அன்றாட தொழில்களையும் போற்றி பாராட்டும் ஓர் உன்னத சமூக காப்பியமாகும். இறைவனை அடைவதற்கு சாதியோ உயர்ந்த பதவிகளோ தடையல்ல, தூய்மையான பக்தியோடு செய்யும் நேர்மையான உழைப்பே இறை வழிபாடு என்பதை ஆணித்தரமாக உணர்த்துகிறது பெரிய புராணம். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரிய புராணம் சாதி மத பொருளாதார வேறுபாடுகளை கடந்து உழைப்பால் வாழும் மனிதர்களை கொண்டாடுகிறது. நந்தனார் வயலில் பாடுபட்ட ஒரு எளிய கூலி தொழிலாளி. அவரது உழைப்பையும் தூய்மையான பக்தியையும் போற்றி அவருக்கு தில்லை நடராச பெருமான் நேரில் காட்சியளித்ததாக சேக்கிழார் பாடியிருக்கிறார். இதன் மூலம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்ப நேர்மையான உழைப்பும் அதில் காட்டும் அர்ப்பணிப்புமே ஒருவரை இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் என்பதை பெரிய புராணம் ஆணித்தரமாக உலகிற்கு உணர்த்துகிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், லலிதாசன்
0: தாளையூத்திலிருந்து. லலிதா மேடம் சொல்லுங்க, இது இதுவரைக்கும் நம்மகிட்ட பேசிருக்கீங்களா?
1: ஃபர்ஸ்ட் டைம்
0: நன்றிமா, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நேரம் இரவு 10:08 ஆகிக்கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம். வணக்கம். ஓகே, இனிப்பில் தான் இருக்கிறாங்க, கவனம் இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கான பாடல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள். மீரா திரைப்படத்திலிருந்து.

0: இனிய கீதங்களாய் இசைமெட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கலாம்.
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். நலம் விசாரிக்கும் நபரின் பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: கயத்தாரிலிருந்து காந்தி பேசுறோம்.
0: கயத்தாரிலிருந்து காந்தி சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நிலப்பெருமை கனவுல இருந்து.
0: ஓகே, அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: மனதிற்கு இனிய கீதங்களாய் இசைமெட்டு போட்டுக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சொல்லும் நபரின் பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: திண்டுக்கல்ல இருந்து சுந்தர் சார். நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: கல்லூரி வாசல் பாடல் சார். என் மனதை கொள்ளையடித்தவளை, அந்த பாடல் சார்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. கேட்டுட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:25. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் கேட்க போற அருமையான மெடலி பாடல் வந்து பண்ணைக்காரன் படத்துல வந்து நிக்கட்டுமா போகட்டுமா நீல கோயில் அந்த பாட்டு சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:31. இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் விடுதலை. அதுல நீல குடிகள் மாலை போல்
0: இன்று. ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:36. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். நலம் விசாரிக்கும் நபரின் பேர் சொல்லிக்கீங்களேன்.
1: புதுக்குடியிலிருந்து அனுராதா பேசுறேன்.
0: அனுராதா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: உழவன் படத்துல இருந்து பெண்ணல ஊதாப்பு சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பு இந்த பாடல்.
0: ஓகே, கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.
1: நன்றி.
2: பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ

0: நேரம் இரவு 10:41 நிமிடம். இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நெல்லை பண்பலையின் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? தீபா மேடம் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? நெல்லை பண்பலையுடன்

0: நேரம் 10:46. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கீரனூர். கணபதி.
0: கணபதி சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடியான பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல்
1: சார். நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க
1: சார்? அன்புள்ள அப்பாவில இருந்து மரகத வள்ளிக்கு மனக்கோலம் பாட்டு பாடு.
0: ஓகே, நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்க.

0: நேரம் 10:51. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனிவரும் அடுத்த நேயர் யார் வர்றாங்க, என்ன பாடல் கேட்கறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ராஜாஜி ராஜா படத்துல வந்து மீனம்மா மீனம்மா தங்கள் மீனம்மா.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சொல்லும் சகோதரியின் பேர் என்னவோ?
1: ராணி தேனி.
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு கன்னி பருவத்தில் கலந்து பட்டு வண்ண ரோஜாவாம், அந்த பாடல் வந்து மலேசியா வாசிய பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 11 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் சொல்லிக்கங்க.
1: சிந்துமுந்திரை முருகன் பேசுறேன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரோட்டோரம் பாட்டு சத்தம் கேக்குதா என்ற பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றி
0: நன்றி, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நேரம் இரவு 11:05. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz-இல் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் வேதம் புதித திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் நாடோடி தென்றல் தேவர்மகன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.
2: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
1: இஞ்சியீடு பழக மஞ்சச்சவா பழக

நேயர்கள், இதுவரை 100.1 FM கோல்டு வழங்கிய இறைவின் மடியில் நிகழ்ச்சியில் நாடோடி தென்றல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இறைவின் மடியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் கண்ணன்யின் காதலன், ரகசிய போலீஸ் 115 திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் கண்ணன்யின் காதலன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.
2: கண்கள் இரண்டும் விடி விளக்காது,
3: அப்புறம்
2: கட்டழகு மட்டும் வெட்ட வெளியாது,

நேயர்கள், 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கண்ணனியின் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்து தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீர்வேன்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:10. இப்போது கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இளமை ஊஞ்சலாடுகிறது பிரியா. கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

கேஜேஸ்தாஸ் ஜென்சி பாடிய பாடல். ஒலிக்கும் பாடல் பி சுசீலா பாடியது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 3:10. இப்பொழுது கேட்கலாம் இனிய ராகம். உஸ்தாத் அலாவுதீன் கான் அவர்களின் சரோட்டிசை, அதைத் தொடர்ந்து அமர் சங்கீத் அவர்களின் வயலினிசையாக என கேட்கலாம். முதலில் உஸ்தாத் அலாவுதீன் கான் அவர்களின் சரோட்டிசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் அதிகாலை 4:10. நிகழ்ச்சியை இப்போது கேட்கலாம். பொங்கும் மங்களம். பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். கரிக்காமலை கேஎஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். உன்னடியே கதி பகுதாரி ராகம் ஆதிதாளம் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது.

அடுத்து வரவேணும் வடிவேலனே என்று தொடங்கும் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி இயற்றிய பாடல். நாகவள்ளி ராகம் கண்டச்சாப்புத்தாளம்.

0: ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் நிலைத்த நேரம் காலை 5:10. இப்பொழுது கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் வடைமாலை திரைப்படத்துக்காக டாக்டர் எம். பாலமுருளிகிருஷ்ணா பாடிய பாடல்.

அடுத்து வருவான் வடிவேலன் திரைப்பட்டுக்காக சிறுகழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் பாடிய பாடல்.